0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: கடந்த 5 ஆண்டுகளில் மணிடோபாவுக்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் சுமார் $40 மில்லியன் மதிப்பிலான மருத்துவ கட்டணங்களை செலுத்தாமல் விட்டிருப்பதாக மாகாண தரவுகள் காட்டுகின்றன. மணிடோபாவின் சுகாதாரத்துறையின் தகவல்களை அடிப்படையாக கொண்ட secondstreet.org இன் அறிக்கையின்படி 2020-21 மற்றும் 2024-25 வரையிலான நிதியாண்டுகளில் செலுத்தப்படாத மருத்துவ கட்டணங்களினால் மாகாணத்திற்கு $39.62 மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் மருத்துவ கட்டணத்தை செலுத்தாமல் செல்வதனால் வரி செலுத்துவோருக்கு பல $1 மில்லியன் இழப்பு ஏற்படுவதாகவும், அதேவேளையில் மணிடோபா மக்களுக்கு கிடைக்கும் சுகாதார சேவைகளின் தரம் தொடர்ந்தும் சரிந்து வருவதாகவும் secondstreet.org இன் தலைவர் தெரிவித்தார். அரசு இந்த பிரச்சினையை கையாண்டால் மணிடோபா மக்களுக்கு $1 மில்லியன் நிதி கிடைத்திருக்கும் என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மணிடோபாவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது துப்பாக்கி கடத்தல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. துப்பாக்கி கடத்தல் குற்றச்சாட்டு தொடர்பான பல மாத காலமாக இடம்பெற்று வந்த விசாரணையின் முடிவில் 400க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் பழங்கால பீரங்கி ஆகியவை கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து மணிடோபாவின் முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினரும் டாஃபின் நகர முதல்வருமான இங்கி மாக் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார். July 7 டாஃபின் நகருக்கு அருகிலுள்ள மேற்கு மணிடோபாவில் உள்ள வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 439 துப்பாக்கிகள், பழங்கால பீரங்கி ஒன்று, வெடிமருந்துகள் மற்றும் $300,000 அதிகமான ரொக்கப்பணம் ஆகியவற்றை கனேடிய காவல்படை கைப்பற்றியிருந்தது. இதனைத் தொடர்ந்து மார்க் கைது செய்யப்பட்டார். July 13 இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டிருந்தனர். அந்த வீட்டில் சேகரிக்கப்பட்ட ஏராளமான ஆதாரங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், எத்தனை துப்பாக்கிகள் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்தன என்பதனை தீர்மானிக்கவும் விசாரணையாளர்களுக்கு சில வாரங்கள் எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மா கடந்த வாரம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தன் மீதான 12 குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருந்தார். பின்னர் அவர் குறிப்பிட்ட நிபந்தனைகளோடு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். 78 வயதான முன்னாள் அரசியல்வாதி மீது துப்பாக்கி கடத்தல், வரிசை எண் மாற்றப்பட்ட துப்பாக்கியை வைத்திருத்தல், அங்கீகாரம் இல்லாமல் துப்பாக்கியை வைத்திருத்தல் மற்றும் உரிமம் இல்லாமல் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது தடை செய்யப்பட்ட ஆயுதம் மற்றும் வெடிமருந்துகளை வைத்திருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஈரானிய எண்ணெய் வர்த்தக பிரமுகரான முகமது ஹொசைன் ஷம்கானியுடன் தொடர்புடைய சட்டவிரோத கப்பல் போக்குவரத்து மற்றும் தடைகளை மீறும் நடவடிக்கைகளுக்கு உதவியதாக கூறப்படும் 50க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் கப்பல்கள் மீது அமெரிக்க வெளியுறவுத்துறை தடைகளை அறிவித்திருக்கின்றது. ஷம்கானியின் இந்த தடைகளை மீறும் வலையமைப்பிலான ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு முக்கிய உந்துசக்தியாக அது செயற்பட்டதாக அந்த துறை தெரிவித்துள்ளது. ஈரானிய மக்கள் துயரும் வேளையில் ஷம்கானியும் ஈரானிய ஆட்சியும் தொடர்ந்து லாபம் ஈட்ட உதவும் 50க்கும் மேற்பட்ட தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் கப்பல்களை தாங்கள் தடைகளுக்கு உட்படுத்தி பட்டியலிட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து ஈரான் மீதான தனது ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கரையோரப் பகுதிகளை மையமாக கொண்டு அமெரிக்காவின் கடற்படை முடக்கத்தை மீண்டும் அமுல்படுத்துவதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கை நேற்று மாலை 4 மணி முதல் அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு கடல் பிராந்தியத்தில் 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க போர் கப்பல்களும் 100க்கணக்கான போர் விமானங்களும் களமிறக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் தெரிவித்திருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணை ஊடாக செல்லும் வணிக கப்பல்களை ஈரான் தாக்குதல் திறன்களை வலுவிழக்க செய்யும் வகையில் மேற்கொண்டு வருவதாகவும், அமெரிக்கா ஈரானின் தென்பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை தொடர்வதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்கள் காரணமாக ஈரானின் தெற்கு துறைமுக நகரங்களான பண்டர் அப்பாஸ், சிரிக் மற்றும் கேஷம் தீவு ஆகிய பகுதிகளில் பலத்த வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக குவைத் மற்றும் பாரேனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவின் இத்தகைய விரோத போக்குகள் தொடருமானால் இந்த பகுதியிலிருந்து ஒரு துளி எண்ணெய் அல்லது எரிவாயு கூட ஏற்றுமதி செய்ய முடியாது என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. எச்சரித்துள்ளது. இதேவேளை ஹோமோஸ் நீரிணையில் வணிகக் கப்பல்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக தெரிவித்திருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானை தவிர மற்ற நாடுகளின் கப்பல்களுக்கும் இந்த நீரிணை திறந்திருக்கும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். இந்த மோதல் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் மீண்டும் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிராந்தியம் முழுவதிலும் பொதுமக்கள் மீது ஈரான் திட்டமிட்டு தாக்குதல்களை நடத்துவதாக அமெரிக்க மத்தளை கட்டளை பீதியம் தெரிவித்திருக்கின்றது. ஒரு வாரத்தில் மட்டும் ஈரான் படைகள் 7 வணிகக் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையத்தின் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதல்களில் பொதுமகன்களான சுமார் 12 பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் வளைகுடா நாடுகளை நோக்கி ஈரான் பல ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஏவியிருப்பதாக தெரிவித்த கூப்பர் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இத்தகைய செயல்களுக்கு ஈரான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். இத்தகைய செயற்பாடுகளுக்காக ஈரான் படைகளை அமெரிக்கா பொறுப்பு கூறச் செய்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். 2026 கால்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. டெக்சாஸில் ஆர்லிங்டனில் உள்ள டலஸ் மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் ஸ்பெயின் தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது. நடப்பு தொடரில் பிரான்ஸ் அணி முதல் முறையாக எந்தவொரு கோலையும் பெறாமல் பின்தங்கியிருந்தமை இந்த போட்டியின் குறிப்பிடத்தக்க அம்சமாக இருந்தது. தனது வலுவான தற்காப்பு ஆட்டத்தின் மூலம் பிரான்சின் தாக்குதல்களை முறியடித்த ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. இன்று மற்றொரு அரையிறுதிப் போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டி பிற்பகல் 3 மணிக்கு அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் நடைபெறவிருக்கின்றது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 24 பாகையில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 29 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த மனத்தியானத்தில் காணப்படுகின்றன. நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 30 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும் காணப்படுகின்றது. வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையில் காணப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இருந்து சனிக்கிழமை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-6442-22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை. வரமே தோல் சாய தோழன் கிடைத்ததும் வரமே, வரமே தோல் சாய தோழன் கிடைத்ததும் வரமே, தோல் கொடுக்க தோழன் இருக்கும் வேளையில் தலை சாய தாய்மடியாய் கிடைத்த உன் தோழமையும், தோல் கொடுக்க தோழன் இருக்கும் வேளையில் தலை சாய தாய்மடியாய் கிடைத்த உன் தோழமையும், காலம் கடந்து நிலை மாறினாலும் என் நிலை மாறாத உன் அன்பு கிடைத்ததும் வரமே, காலம் கடந்து நிலை மாறினாலும் என் நிலை மாறாது உன் அன்பு கிடைத்ததும் வரமே, ஆண் பெண் தோழமை மத்தியில் கடலளவு விமர்சனம் இருந்தாலும், ஆண் பெண் தோழமை மத்தியில் கடலளவு விமர்சனம் இருந்தாலும் கடுகளவும் குறையாத என் மீது நீ கொண்ட நம்பிக்கை வரமே, ஆண் பெண் தோழமை மத்தியில் கடலளவு விமர்சனம் இருந்தாலும் கடுகளவும் குறையாத என் மீது நீ கொண்ட நம்பிக்கை வரமே, தோழனே மற்றொரு பிறவி எடுத்தாலும் என் தோழன் நீ என்று உறக்க குரலில் உரிமையுடன் கூறும் வாய்ப்பை தருவாயாக, தோழனே மற்றொரு பிறவி எடுத்தாலும் என் தோழன் நீ என்று உறக்க குரலில் உரிமையுடன் கூறும் வாய்ப்பை தருவாயாக.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: தமிழ்ச்சியின் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: நான் மலங்கரைக்கின்றேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நன்றி. நாங்கள் எத்தனை தடவை வந்தாலும் நாங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க கேட்போம். நல்லது, சொல்லுங்க. உங்களுடைய கவிதையை கேட்கலாம், சொல்லுங்க.
2: அவளின் காதலோடு அவன் நினைவுகள் கால் முளைத்து செல்ல செல்லமாக வந்து சொல்லாமலே அவனின் நிதியத்தை இதமாக இயக்க இயக்கம் மறுக்கும் நினைவுகள் அவள் நினைவுகளோடு கை நீட்டியோட ஓடிவரும் நதி போல அவன் கைகளை நினைத்து செல்ல அவளின் நேசம் தேசம் தாண்டியும் வாழும் என்று கட்டியம் கூற மழை வருமா மழை வராதா என்று வானத்தை பார்த்து எங்கும் நெஞ்சம் போல தஞ்சமாகும் அன்பு அங்கே அவளுக்காக புல்கள் போல முளைத்து கை நீட்டி அவள் அன்பிற்காக ஏங்கி நிற்க அவள் காதலோடு புல்லாக பறந்து வந்து கிட்டி போல கிட்டே வந்து திட்டி செல்ல அவள் பேசுவது அன்பு ஓசையா இல்லை ஆசையா என்று கேட்க நினைக்கும் நினைவுகள் இது என்ன கனவா இல்லை இது என்ன நனவா என்று ஏங்க வைக்கும் இதயம். அவளன்
1: இப்ப இந்த இதயம் இப்ப கனவுல இருக்குதா நினைவுல இருக்கா?
2: என்ன
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அழகான கவிதை, வாழ்த்துக்கள். இந்த கிட்டி எல்லாம் கொண்டு வந்து

0: பழைய ஞாபகத்தை எல்லாம் கொண்டு
1: வந்திருக்காரு. பறவைக்கு அவர் புல்லாக கூடாது, புல்லாக கண்டு கிட்டி பறவை புல்லாக, புல்லாக புல்லன்னு சொல்றாங்க.
0: ஆமா நல்லது, அழகான கவிதை, வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரியும்?
1: திலோத்தமா பாட்டு, அந்த பாட்டு
0: திலோத்தமா. ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து அனுபமா மற்றும் பரத்வாஜினுடைய குரல் வருகிற பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:24 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: கவிதை கதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய இரவு வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் இல்ல மாச்சி ஆகிறேன். நன்றி. முதல் உங்களோட கவிதை கேட்டுதான் நல்ல அற்புதமான கவிதை, நல்ல அழகாக எடுத்து நட்புக்காக சொன்னீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட நட்பும் தொடர்ந்து பயணிக்க அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றது என்னுடைய கவிதை வந்து என் கவி பயணம் என்று சொல்லி இங்கே அனைத்தும் பணிவாளி இருக்கிறேன். இது அம்மாவையும் கொண்டாந்து நேயர்கள் எல்லாம் வானொலி எல்லாத்தையும் கணக்கிருக்கிறேன்னு
3: சொல்றேன்.
4: அகபரிசை அறியா கை குழந்தையாய் சொற்களை சேகரித்து சரம் கோர்க்கிறேன். இது புகழுக்கான ஓட்டம் அன்று என் மனமென்னும் பெருங்கடலில் அமைதி தேடும் சிறு படகோட்டம். தனிமையின் நீர்நிழலில் அமைந்து என் கவிதையை உயிர்ப்போடு நேசிக்கிறேன். என் சிந்தையால் உதித்த சொற்புலைகள் யாவும் என்னை செதுக்கும் ஒளியின் இன்னிசையாய் இந்த நிசப்தத்தில் கனிந்து விலகின்றன. புலைகள் திருத்தும் கணமே காலம் எனக்கு திறகிறது முதிர்ச்சியின் ஞானம். தவறுகள் இழைத்து திருந்தும் முயற்சியில் பொழுதுபோக்காய் மிளந்த என் வரிகள் இன்று என் உணர்வுகளை பேசும் ஊமை மொழியின் உயிர் நாடி. வாழ்க்கையின் ஒவ்வொரு படிக்கட்டையும் சொற்களால் சிற்பம் செதுக்குகிறேன். நிசப்தம் வழியும் எழுத்து பாதையில் அன்பு சுமந்து பயணிக்கிறேன். தனிமை என்னும் ஏகாந்தம் என்னும் தனிப்பெரும் மரங்கில் என் நினைவுகள் பேசும் ஓசையாய் எண்ணங்களை சுரகடிக்க விடுகிறேன். ஒவ்வொரு வரியும் ஒரு படிமம். வாழ்க்கையின் நிஜங்களை வடித்தெடுத்து கவிதை என்னும் கண்ணாடி முன்னால் என்னை நானே தரிசித்து தேடி என் ஆன்மாவுடன் அன்பு மொழி பகிரும் ஆத்ம தாகத்தின் பயணமாய் மலர்கிறது. வானொலி என்னும் அலைவரிசையில் தபலும் மெல்லிசை குழந்தையாய் என் வரிகள் அன்பின் இடமாகி எவரையும் நோகடிக்காமல் நேயர்களின் இதயங்களின் நேசப்பூவாய் மலரட்டும். புறர் படைப்புகளை போற்றி வணங்கி அன்பால் உலகை புனைத்து அந்த பேரழகிய நதியில் நானும் ஒரு துளியாய் நீந்தி பழகி மகிழ்கிறேன். பூமி தாயின் மடியில் பூக்கள் பூத்து சிரிப்பது போல என்னை இவ்வுலகுக்கு படைத்த என் அன்பு அம்மாவின் ஆசியால் கவிதைகள் பூக்கின்றன. தாயன்பின் ஊற்றாய் பெருகும் அந்த ஆசீர்வாதம் என் சொற்களுக்குள் உயிர் கொடுக்கிறது. புகழ் தேடி ஓடு முழகிடு, நானும் அமைதியாய் அன்பை விதைத்து பேரன்பை தவமாய் யாசிக்கிறேன். இந்த அன்பு நதியில் நீங்களும் இணையுங்கள். அன்பினால் மலர்ந்தை கவி பூவை கொண்டு உங்களையெல்லாம் ஆத்ம நேயத்தோடு அன்னையின் கருணை சுமந்த அன்பு உள்ளத்தோடு அரவணைக்கிறேன். இறைவனின் அருளும் நான் உயிராய் சுவாசிக்கும் நல்லுறவுகளின் பேரன்பும் வரமாய் அமைய வேண்டும் என்பதே என் ஆன்மாவின் ஆழ்ந்த தவம். நன்றி.
3: ஆஹா, அழகான கவிதைகள் உங்களிடமிருந்து போக்குன்றன. வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைகளுக்கும் உங்களுடைய அந்த கவிதைக்கும் அந்த கவிதையினுடைய வரிகளும் மிகவும் அற்புதமாக இருந்தது. மிக்க வாழ்த்துக்கள். ஆமா, வார்த்தைகளில் நல்லாக இருந்தது. வாழ்த்துக்கள்.
4: நன்றி. என்னால் இந்த பிள்ளையாது போய் இந்த நம்பி போய் அந்த கல்லில குட்டினர்ல அந்த புத்தி வரணும். அதே போல நானும் நேற்று சரஸ்வதி தாயிட்டத்தான் எனக்கும் இப்படி கொஞ்சம் புத்திய திரை சொல்லி வேண்டினான். பாப்போம், நீ தாய் என்னகாரா என்று பாப்போம். அந்த அந்த துணையோட கொஞ்சம் அம்மாவையும் வணங்கி கொண்டு, அம்மா வணங்கினாலே எல்லாம் எனக்கு சிறப்பா நடக்கும். பெண்களையும் வணங்கி சரிதான். நன்றி. உங்களுடைய அன்பான வார்த்தைக்கு நன்றி.
3: தெரிவு.
4: ஒரு பூ எழுதும் கவிதை என்ற பாடல், பூவேலி திரைப்படத்திலிருந்து.
3: பூவேலி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி. காத்திருந்தாங்க.
3: வழக்கம் இந்த நேரம் 8:33.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: கவிதை கதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் அதே சுகமாக இருக்கின்றேன்.
2: அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு உங்களுடைய கவிதையை சொல்லுங்க, கேட்போம்.
3: சின்ன கவிதைகள் நாலுவரிதான்,
2: சொல்லுங்க.
3: பூவே பூச்சூடவா பூச்சூடவா என்று அழைக்கிறாய், நான் பூ போல் மென்மையானவள், என்னை வன்மையாக தொடாதீர்கள் என்று கூறுகிறாய். பூவுக்குள் பூகம்பம் இருக்காது, ஆனால் உனக்குள் இருந்த பூகம்பத்தால் என் காதல் கோட்டை இடிந்து விட்டது. இப்பொழுது நான் பூ சூடவும் முடியாமல் மூச்சு விடவும் முடியாமல் தவிக்கிறேன். நீ எப்பொழுது பதில் சொல்வாய்? பாடல் வந்து பூவையை பூச்சோடவா படுத்து பூச்சி பூவையை
2: பூச்சோட
3: இடிஞ்சு போச்சு. பூவுக்குள்ள பூகம் இருக்காதான், அந்த பூவுக்குள்ள இருந்து அதில் இடிஞ்சு போச்சு என்னது.
2: ஆமா, அழகான கவிதை, வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி
2: நன்றி. இந்த பாடல் சித்ரா அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய ஒரு பாடல். அழைக்கும் இந்த நேரம் 8:40 நிமிடம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ராஜித். ஓமர்,
4: வணக்கம். அப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கிறோம். உங்களை நிகழ்ச்சியோட நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கோம்.
4: நல்லது.
5: உங்களுடைய மழை தூய்மையெல்லாம் முடிந்து கொண்டிருந்தது. சில கொஞ்சம் பெரித்த மழையா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கு. அந்த பூக்கள் கொஞ்சம்
4: கண்டிப்பாக. ஆனால் அது சனிக்கிழமை தான் பெரிய மழை.
5: சாதுவான ஒரு தூய்மை விழுந்து கொண்டிருக்குது. இது தானா வந்த மழை இல்ல. இந்த மேலே இருந்து பூவை அனுப்பி மேலே இருந்து இப்ப மழையா
4: வருது. ஆமா, இயற்கையின் கொடுமை எல்லாம்.
5: வானவில்லின் வண்ணமாய் வசந்த கால தென்றலாய், வானவில்லின் வண்ணமாய் வசந்த கால தென்றலாது இதயத்தின் ஆழ்ந்து எழும்பும் புன்னகையே மகிழ்ச்சி என்று மரபிய. வானவில்லின் வண்ணமாய் வசந்த கால தென்றலாய் இதயத்தின் ஆழத்தில் எழும்பும் புன்னகையே மகிழ்ச்சி என்று மறப்பேன். காசு பணத்தில் மட்டுமே.
4: வணக்கம், காணவில்லை. வணக்கம், அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. பார்க்கலாம், அழைப்பில் இருக்க மடத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், வணக்கம். அழைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, பார்க்கலாம்.
6: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
7: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
8: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
9: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.

0: கவிதை கதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தஜி, நான் மீரா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் மீரா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கிறேன்.
0: நீண்ட இடைவெளிக்கு பிறகு.
1: ஆமா, அது அப்புறம் நான் உங்களுக்கு காரணத்தை சொல்றேன்.
0: ஆமா சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்கலாம் சொல்லுங்க.
1: காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள், ஆனால் கண்ணிலேயே காதலே இல்லை. அவ்வளவுதான்.
0: திருப்பி சொல்லுங்க.
1: காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள், ஆனால் கண்ணிலேயே காதலே இல்லை.
0: காதலே இல்லையாக.
1: ஒரு எனக்கு வந்து சிந்து பைரவியில இருந்து கலைவாணியே பாட்டு வேணும். ஒரு நேயர் இப்பதான் சொன்னாரு, கலைவாணியோட போய் நான் மன்றாருன்னு. ஒரு நேயர் வந்து ஒரு பக்தரா வந்து கேட்டாரு கலைவாணியோட தரிசனம் வேணும்னு. அது இல்லாம நீங்க எனக்கு கேட்ட தலைப்பு வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, நம்ம தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஒருத்தங்களுக்கு என்னால முடிஞ்ச பாட்டோ கொடுத்து மகிழ்ச்சியா இருந்தா நானும் மகிழ்ச்சியா இருப்பேன்.
2: நிறைய
0: பேர் லைன் வந்தார்கள், எல்லோருடைய அழைப்பும் அப்படியே துண்டிக்கப்பட்டு விட்டது.
2: பாட்ட பேந்து போடும். வானவில்லின் வண்ணமாய் வசந்த கால தென்றலாய் இதயத்தின் ஆழத்தில் எழுப்பும் புன்னகையே மகிழ்ச்சியும் மரபுயர். காசு பணத்தில் மட்டுமல்ல, காலை நேர பயணத்திலும் உண்டு. நேசிப்பவர் பேசும் வார்த்தையிலும் நேர்மையான அன்பிலும் உண்டு. நேசிப்பவர் பேசும் வார்த்தையிலும் நேர்மையான அன்பிலும் உண்டு. அலைகடலின் ஆரவாரத்தில் இல்லை, அமைதியான ஒரு நொடியின் ஆனந்தத்தில் உண்டு. கிடைத்ததை ரசிக்கும் மனதில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும். வாழ்க்கையின் ஒரு முறைதான் வாழ்ந்து பெயர் முழுமையாய் கவலைகளை தூர எறிந்து கொண்டாடிவிடு ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியாகவே அமையும். நன்றி.
0: ஆஹா, வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து பார். ஆஹா, மாணவர்கள் உண்மைதான், ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில பிடித்த மாதிரி வாழ்ந்துட வேண்டும்.
2: ஆமா, வாழ்க்கை பலமுறை இல்லை உங்களுக்கு, அதனால கவலையை நீங்கள் வயசுக்கு மஞ்சு கொண்டு அந்த மகிழ்ச்சி போடும். நீங்கள் அந்த மகிழ்ச்சியை பற்றி அந்த ஒரு பேசு பொருளாக கொண்டு வந்த வழியாக தான் நான் இந்த கவிதையை எழுதி போட்டு உடனே உங்களுக்கு
0: சுடச்சுட ஒரு கவிதை.
2: ஆமா,
0: வாழ்த்துக்கள், அழகான வரிகள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி.
0: பாடல் போடுவோம்.
2: எனக்கு இந்த கிட்டே வந்தது படத்துலேருந்து வாழ்க்கை ஒரு முறை, அது ஒரு மகிழ்ச்சிகரமான பாடல். அந்த பாடலை கேட்டாலும் சந்தோஷம்.
0: நன்றி
2: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி
0: நன்றி.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

ஒழிக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. தொடர்ந்து நேர்கொழிய பாடல்கள் ஒளிபரப்பப்படும். இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எச்சுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.

தொந்தனந்தொந்தனந்தொந்தனந்தனந்தும் தும் தும் தொந்தனந்தொம் தும் தொந்தனந்தனந்தும் மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும். வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும். மோகம் என்னும் மாய பேயை நானும் கொன்று போட வேண்டும். இல்லை என்ற போது எந்த மூச்சு நின்று

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
3: 416-821-0462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

உங்க சவுடால்தனமும் சண்டியர்த்தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்ற அந்த நெய்யாண்டி மேலத்தை.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 9054176069 ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் பீசிங்.

0: பெருசா கல்லாசா.
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

0: மல்லாந்து இருப்பேன் என்று நினைத்தாயோ?
1: சூறாவளி காத்து போற பாத்து வால்யூமா ஏத்து ஆடு ஒரு கூத்து
2: சோட்டா சோட்டா கல்லி மே பட்ட பட்ட லைட் குண்டு சட்டில குதிரவான போலாம் ஒரு ஹைட் உப்பு காத்து வாசம் அதுதான் என் சுவாசம் கடல போல கூட்டம்

0: வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்.
1: வாசன்னா என்ன பின்ன?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200, 9-0-5-5-6-7-2-0-0-1-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
2: Dream Home.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோட்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோட்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: வாய்ப்பே இல்ல, அவ இங்கதான் இங்கே இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளோ நேரம் உன்னை பிராங்க் பண்ணது இவன் தான், ஆனால் உண்மையாக உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
0: ஐ ஆம் கமிங்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD TV-ஐ HD தொலைக்காட்சி

0: வெற்றி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன்

0: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ்.

நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உள்ளிட்டு முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9056-7672. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 8-1-0462.
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலேயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க, இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த.

போடுது. தகத்திட்டு தகத்திட்டு தான் தக்கு தக்கு திகின தான் திகித்திட்ட கத்த திட்டுக்கு தான் தினக்கு தான் தக்கிட்டு தான் தலன்ன கிரிக்கிட்ட தரிக்கிட்ட கிரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தாதா தலன்ன கிட்ட தக்க தரிக்கிட்ட தான்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லம்
6: இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

tours around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
4: Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில்.

0: செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

அப்புறம் உங்களை சந்திக்கிறது இல்லையா? அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head to head event ippadu Morningside Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா Jewelers.
5: Everything okay? No problem. And did you know?
4: Bar glamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Prithi Silvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால்
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிச்சு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் புதன் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: இனிய காலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் HD-யின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: இன்று ஜூலை மாதம் 16 வியாழக்கிழமை, நேரம் காலை 9:01.
0: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
1: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Avali News.
3: வவனிகா மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் நகரை சூழவுள்ள பகுதிகளில் நோய் பரவல் மிக வேகமாக தீவிரமடைந்து வருவதாக சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். டித்வா புயலால் ஏற்பட்ட சேதங்களை குறைப்பதற்கான முன் தயார் நிலை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தவறியமை மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக அறிவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் அக்டோபர் 30 பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரோவின் முக்கிய திட்டங்களில் இருந்து சமீப காலமாக அதிகரித்து வரும் ராஜினாமாக்களை கட்டுப்படுத்தும் வகையில் விஞ்ஞானிகளின் விருப்பு ஓய்வு மற்றும் விலைகள் தொடர்பில் விதிகளை விண்வெளித்துறை கடுமையாக்கியுள்ளது. கனேடிய அஞ்சல் சேவை நிறுவனம் 2025 நிர்வாக ஊழியர் குழுவிற்கு இடர் அடிப்படையிலான கொடுப்பனவுகளாக 30.8 மில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது என அரசாங்க செயல்பாடுகள் மற்றும் மதிப்பீட்டுக்குழு தெரிவித்துள்ளது. வடக்கு ஒன்டாரியோவில் உள்ள ஒரு செயற்கை போதைப்பொருள் ஆய்வகத்தில் RCMP நடத்திய அதிரடி சோதனையில் 550,000 அதிகமான மதிப்புள்ள சந்தேகத்துக்கிடமான கட்டுப்படுத்தப்பட்ட போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து 7 மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தெற்பொழுதிய காலநிலையானது 22 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 24 காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19, நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 20 செல்சியஸிலும் நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 26 காணப்படுகின்றது. வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 காணப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இருந்து சனிக்கிழமை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அழகிய காலை பொழுதில் சியமா தமிழ் எஸ்டியின் தமிழ தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் 10 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. தலைப்பு என்னவென்றால், உங்களுக்கு பாரம்பரிய உணவு முறைக்கும் நவீன உணவு முறைகளிலேயும் எது உங்களுக்கு மிகவும் சிறந்தது. அதாவது பாரம்பரிய உணவு முறையில் நாளைக்கு வந்து ஆடி பிறப்பு, அதனால் நீங்கள் ஆடிக்குள்ளெல்லாம் காய்ச்சிவீர்கள். அதனால் இந்த தலைப்பு எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது பாரம்பரிய உணவு முறைக்கும் நவீன காலத்து உணவு முறையிலும் எது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் சில உணவு முறைகள் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்போ கொண்ட கடலையை வந்து நாங்கள் பாரம்பரிய காலத்தில் வந்து அவித்து அதற்கு தாளித்தெல்லாம் சாப்பிடுவார்கள். ஆனால் அந்த நவீன காலத்தில் அது சலாட் மாதிரி எல்லாம் செய்து சாப்பிடுவார்கள். எந்தெந்த உணவுகள் வந்து அந்த வித்தியாசமான முறையில் மறுவி அது வித்தியாசமாக இப்போவும் அதே உணவுகளைத்தான் ஆனால் வித்தியாசமான முறையில் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்லுங்கள். அது மட்டுமின்றி எந்த உணவு முறை மிகவும் சிறந்தது, வாருங்கள் அடித்து சொல்லுங்கள் எது மிகவும் சிறந்தது என்று. அழைக்கக்கூடிய தொலைபேசி 4164 6642 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிஎம்மா தமிழ் HD-யின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் இதயம் எப்படி, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
2: நான் நலமா இருக்கிறேன், நல்லா இருக்கின்றேன். நான் இன்றைக்கு என்னுடைய சிஸ்டன் மதனுக்காக தலைவன் தலைவி படத்தில் இருந்து வாடியின் பொட்டல முட்டாய் அந்த பாடல் கேட்கலாமா?
1: கண்டிப்பா கேட்கலாம்.
2: நன்றி.
1: ஆமாம், இந்த பாடல் தலைவன் தலைவியில் இருந்து வருகிற பாடல். இந்த பாடலுடன் நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். ஒரு தலைப்பும் தந்திருக்கிறேன், தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: சந்தோஷ் நாராயணுடைய இசையமைப்பில் விவேக் அவர்களுடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுபலட்சுமி குரல். ஒலிக்கும் நேரம் 9:09.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய கால வணக்கம் ரஜி கோதாஸ்தேக்கர், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் என்ன ரொம்ப மோசமா இருக்கிறோம் இன்னைக்கு.
1: வீட்டுக்குள்ளேயே மாஸ்க் போட வேண்டிய நிலையில இருக்கிறோம். கண்டிப்பாக நான் நீட்டு வந்து போகும்பொழுது அவ்வளவு மனம் இல்லை, ஆனா இன்று வந்து அந்த எரிந்த மனங்கள் மாதிரி. இங்க வந்து இந்த ஸ்டுடியோல இறங்கும் போது வெஹிக்கிள் விட்டு இறங்கும் போது பார்த்தா அந்த மனம் வந்து விட்டது.
2: இது கூடாது, மாஸ்க் போட்டுக்கொண்டே வீட்டை இருக்கணும் போல இருக்கு.
1: ஆனால் வெறும் சனிக்கிழமை வந்து நல்ல ஒரு மழை இருக்கிறது.
2: மழை நல்லா அடிச்சு விட்டுனாதான் இந்த வெளியில உள்ள மாசெல்லாம் கரைஞ்சு போகும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு புகை மண்டலமாகத்தான் இருக்குது, ஹைவே எல்லாம் அப்படிதான் இருந்தது.
2: சூரிய வெப்பத்தையே இந்த புகை மண்டலம் குறைச்சிருக்கு.
1: கண்டிப்பா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு இன்றைக்கு ரிதம் படத்துல இருந்து காட்டே என் வாதல் வந்தாய், மெதுவாக கதை திறந்தாய், காட்டே உன் பெயரை கேட்டேன், காலன் என்றாய். காதல் இல்ல, காலன் என்றாய்.
1: காலன் என்றாய். ஆமா, இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த திரைப்படம் வந்து பாடல் வந்து ரிதம் திரைப்படத்தில் இருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் கவிதா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:14 நிமிடம்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: குயின்சன், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லமுடன் மகிழ்ச்சியா உள்ளோம்.
1: நல்லது. இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: முதல்வன் திரைப்படத்தில் அழகான ராட்சசி.
1: அழகான ராட்சசி, ஆமா. SPB மற்றும் ஹரணி இணைந்து பாடிய ஒரு பாடல். கேட்டு மகளுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, சந்திப்போம். வணக்கம். இந்த நேரம் 9:21.

மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம்.

0: அழகிய விடியல் தரும் வியாழன் அதிகாலை வணக்கங்கள் உங்களுக்கு குறித்தாட்டும்.
1: நன்றி, உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்கள், என்ன பாடல போடுவோம்
0: இன்றைக்கு? இந்த பாடல் என்ன, நெஞ்சம் ஒரு அந்த பாடலுக்கு போகும்போது அந்த வசீகர பாடத்துக்கு
1: நெஞ்சம் ஒரு முறை சொல்லுதா?
0: என்ன
1: சொல்லுது?
0: நல்ல விடிய நல்ல நல்ல காலம் நல்ல நல்ல நல்ல காலம் பெறப்போது ஜக்கம்மா சொல்றா.
1: ஜக்கம்மா சொல்ற, ஆமா. நல்லது, பாடல் கேட்டு மக்களும் கேட்டுடன் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: இந்த பாடல் வந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:29 நிமிடம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: உயிரே உனக்காக திரைப்படத்துல இருந்து தண்ணீரில் நனைந்த பூக்கள் மெல்லச்சிருக்க.
1: தண்ணீரில் நனைந்த பூக்களா?
2: ஆமா.
1: ஜானகி அம்மா பாடிய பாடல்.
2: ஆமாம்.
1: கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நானும் அதே சுகமாக இருக்கேன்.
4: என்ன கொஞ்சம் சுகமா சொல்ற மாதிரி இருக்கு.
5: ஆமா, காத்து நல்லா சுகாசிக்க முடியாது, அப்படி சுகம் எப்படி இருக்கு?
4: ஆமா, உண்மைதான். கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகிட வேண்டும். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
5: பாடல் வந்து அருணாச்சலம் படத்துல இருந்து நகுமோ கை சுகமோ பாடல்.
4: ஹரிஹரன் சித்ராமா பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. ஒலிக்கும் இந்த நேரம் 9:43.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜினி, நான் மீரா பேசுறேன்.
1: வணக்கம் மீரா, எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமாக இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு தெனாலி படத்துல இருந்து தெனாலிக்கு என்ன பயம்தா?
1: தெனாலிக்கு என்ன பயமாச்சு?
2: அவருக்கு எல்லாமே பயம்.
1: எல்லாமே பயம்.
2: சந்திப்போம்
1: சங்கர் மகாதேவனுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 9:49 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் பாஜி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
2: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
3: எனக்கு நேசம் படத்துல இருந்து நட்சத்திர பங்களா இந்த பாட்டு.
2: நட்சத்திர பங்களா வேணும்.
3: ஆமா
2: ஆமா, உங்களுடைய பாடல் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் காந்தி.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
4: இப்பதான் அந்த ஆரம்பிச்சிருக்கு பயணங்கள். எனக்கு வந்து இப்போ 24 வரும் போல நடக்கு.
2: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்? நீங்க
5: உறவுகள் தொடர்கள் கனகாலம் கேட்கல. இன்றைக்கு வந்து எங்க இந்த மகள் மனைவியின் தங்கச்சி இந்த ரெண்டாவது மகள் சிவோனா, அவங்க சாம் ரெண்டு பேரும் 7வது திருமண நாளை கொண்டாடினோம். நீடியான வாழ்த்தி கொண்டு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள் முடிவான வாழ்த்தி கொண்டு கேட்போம் இந்த பயிலட்ட பாடலாளர்.
2: கண்டிப்பாக. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: காலை வணக்கம் ரஜி சாரா.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
6: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
2: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
6: எனக்கு இன்றைக்கு என்ன பாட்டு? அதிகாலையில் சேவலை எழுப்பி, அந்த பாட்டு.
2: அதிகாலையில் சேவலை எழுப்பி, நீ வருவாய் என திரைப்படமா? அதிகாலையில் சேவலை எழுப்பி, அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த சேவல் சத்தம் எல்லாம் கேட்கும் பொழுது. அந்த
6: ஆமா ஆமா, ஊர்ல போனா ஐயோ காலையில சேவல் காகங்களையும் அழகான பறவைகள் எல்லாம் ரீங்காரம் விடும், அது என்ன அழகு.
2: ஆமா, உண்மைதான், அது ஒரு மிக மகிழ்ச்சியான அந்த தருணம். அந்த ஒழும்பும் பொழுதே ஒரு மகிழ்ச்சி மகிழ்வை கொடுக்கும்.
6: கொடுக்கும், அது இயற்கையோட வாழ்ற மாதிரி இருக்கும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. நல்லது, உங்களுடைய பாடல் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
6: நன்றி நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எங்களுக்கு வென்குவர் காலநிலை எல்லாம் தெரிஞ்சு விட்டது. இப்ப
4: வந்துட்டாரு, கண்டிப்பா சொல்லிட்டாரு.
2: ஆமா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
4: எனக்கு வந்து பட்டாங்கத்தி பைரவன் படத்துல இருந்து எங்கெங்கோ செல்லும் எண்ணங்கள், அந்த படகம்.
2: ஆமாம், பட்டக்கத்தி பைரவன்ல இருந்து எங்கெங்கோ செல்லும் எண்ணங்கள். ஆமாம், உங்களுடைய பாடலும் பெறும். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
4: நன்றி அஜி.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம், காசிநாதன் கழிக்கிறோம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
7: சோமா இருக்கிறோம்.
2: இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
7: இன்றைக்கு முத்து மண்டபம் படத்துல இருந்து சொன்னாலும் புக்கமுடா செல்லா விட்டா துக்கமுடா, அந்த பாட்டு.
2: உங்களுக்கு
8: உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கொண்டு. நீங்களும் சேவல் சூற சத்தம் கேட்டிருக்கீங்களா உண்மையிலே? சுருள.
2: ஆமாம் கண்டிப்பா.
8: இல்ல என்ன, சேவல் சில நேரம் மூன்று மணிக்கெல்லாம் ஓடிடும், அந்த 4 மணிக்கு அந்த கோயில் மணி எல்லாம் கேட்கும் இல்ல?
2: ஆமாம், அதுக்காண்டி தொடர்ந்து உட்கார்ந்து கேப்பறேன்.
8: இல்ல இல்ல, அது இல்ல, அது ஒரு சந்தோஷம் தான். இந்த கோயில் சேவல் கூப்பிட சத்தத்துக்கு பிறகு அந்த கோயில் மணி எல்லாம் கேட்க பிறகுதான் இந்த காகம் காக்கா காகம் குருவி எல்லாம் எல்லா சத்தமும் கேட்கும்போது சத்தம் தான் என்ன மணிக்கு படுத்தாலும் அது அதுக்கு பிறகு படுக்கையில அஞ்சு வேற அது என்ன
2: கண்டிப்பா எனக்கு என்னன்னா ஸ்கூல் பஸ் வந்து எனக்கு 6:40 வந்துடும் அப்ப நான் 6:40 நான் லீவ் பண்ணணும் அப்ப நாங்க கொஞ்சம் ஏர்லியா எழும்பிடுவோம்
8: சரி சரி சரி சரி நான் நினைக்கிறது என்னென்னா எனக்கு பாடல் வந்து எனக்கு அது பிடிச்ச பாடல் அந்த அம்மா அம்மா நீ என்ன நீங்கள் எங்க அம்மான்னு தொடங்குது அது வேலை இல்லா பட்டதாரியா இருக்கணும் படம்
2: வேலை இல்லா பட்டதாரி ஆமா உங்களுடைய பாடலும் பெறும்
8: நன்றி நன்றி சொல்றதுக்கு
2: நன்றி தொடர்ந்து சந்திப்போம்
8: நிச்சயமா நன்றி
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
9: இனிய காலை வணக்கம் நான் புருஷோத்தமன் கேட்கிறேன் எப்படி இருக்கீங்க
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க
9: நானே அம்மாச்சி இருக்கிறேன் நன்றி ஏஞ்சலுங்க அவன் சேவல் காலையில கூவுறாரு கோரிப்பாளையம் திரைப்படத்துல இருந்து என்ன இந்த மாற்றம் என்ற பாடல்
2: கோரிப்பாளையம் அதுல இருந்து என்ன பாடல்
9: என்ன இந்த மாற்றமோ
2: என்ன இந்த மாற்றமோ ஆமாம் உங்களுடைய பாடலும் பெறும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி
9: நன்றி நன்றி
2: ஆமாம் தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி
1: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
10: வணக்கம் திஸ் இஸ் மிதுன் யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர் ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன் கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி பொருத்தமான தீர்வுகள் கனடாவுக்கு புதியவரா சுய தொழில் செய்பவரா சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா Working for you விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார் 35 அனுபவம் ரவி நடராஜா ஸ்காப்ரோ டவுன் டவுன் வெஸ்டர்ன் பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள் 416-245-6555
11: Working for you.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: CMRின் மனத்தியால செய்திகள்
1: மனத்தியால செய்திகள்
12: CMR தமிழ் HD hourly news
13: நாட்டில் தற்போது நிலவும் வானிலை மாற்றத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை டெங்கு நோய் பரவுவதற்கான அதிக அபாயகரமான சூழ்நிலை நிலவக்கூடும் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயசிச தெரிவித்துள்ளார் இலங்கையில் தேயிலை கைத்தொழில் துறையின் இலக்குகளை அடைவதற்கும் சிறு தேயிலை உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நோக்கமாக கொண்டு சிலோண்டி வில்லேஜ் என்ற புதிய வேலைத்திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது காவிரியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வழங்க கர்நாடக அரசு நேற்று நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது அரச பதவியில் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தியது தொடர்பான ஒரு சர்ச்சையில் 2017 நம்பிக்கை மீறல் குற்றத்தை ஒப்புக்கொண்ட முன்னாள் உதவியாளர் ஒருவருக்கு சேர வேண்டிய $340,000 மதிப்பிலான சட்ட ரீதியான கடன்களை தள்ளுபடி செய்வதாக பிரிட்டிஷ் கொலம்பிய அரசு அறிவித்துள்ளது தென்மேற்கு ஈரானின் அஜ்வாஸ் நகரில் உள்ள குழந்தைகள் புற்றுநோய் மருத்துவமனைக்கு அருகே அமெரிக்க ஏவுகணைகள் தாக்கியதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனால் நோயாளிகள் தற்காலிகமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றது
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3

0: கவனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 26 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 26 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையில் காணப்படுகின்றது. நாளை பிற்பகலிலிருந்து நாளைய மறுதினம் சனிக்கிழமை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. ஆனால் சனிக்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியை உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 10:30 அழைக்கும் தொலைபேசி எண் 4164 4462 2 2. உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 இடம்பெறும். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு அந்த 5 திரைப்படங்களின் திரைப்படம் ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட நேசம் திரைப்படத்திலிருந்து தேவாவினுடைய இசையமைப்பில் தேவா மற்றும் சுபாவின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 10:09.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது திருமலை, இரண்டாவது கொடி வீரன், மூன்றாவது கர்த்தம்மா, நான்காவது ராவணன் மற்றும் 5வது சொக்கத்தங்கம். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அதாவது முதலாவது திருமலை, இரண்டாவது கொடி வீரன், மூன்றாவது கர்த்தம்மா, நான்காவது ராவணன் மற்றும் 5வது சொக்கத்தங்கம். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 உங்களுடைய வாக்களிப்பு நீங்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
1: சீமா தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் கண்ணன்.
1: வணக்கம்.
5: எனக்கு நல்ல நல்ல படங்கள், நல்ல பாட்டு இருக்க படங்கள் சொல்றீங்க எனக்கு. 3-5-2
1: மற்றும் 2, முதலாவது கருத்தமா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது. பார்க்கலாம். நன்றி
5: நன்றி நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் ரஜிசாதா.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
6: எனக்கு 5-3-2.
1: 5-3-2, அதாவது முதலாவது சொக்கத்தங்க. பார்க்கலாம். நன்றி
6: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்.
7: திருமலை, மற்றது சொக்கத்தங்கம், மற்றது ராவணன்.
1: 1-5-4.
7: நன்றி
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் ரஜி கோதாஸ்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
8: எனக்கு
1: 5-5-2 கொடி வீரன்.
8: கொடி வீரன் மற்றது
1: 1, அதாவது திருமலை. நன்றி
8: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம் காஸ், நான்
1: வணக்கம், சொல்லுங்க.
9: எனக்கு 3-5-1.
1: 3-5-1. நன்றி
9: நன்றி
1: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது திருமலை, இரண்டாவது கொடி வீரன், மூன்றாவது கருத்தம்மா, நான்காவது ராவணன் மற்றும் 5வது சொக்கத்தங்கம். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: வணக்கம், நான்
1: வணக்கம்.
10: 5-1-3-5-4-2-3.
1: நன்றி
10: நன்றி நன்றி.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்.
11: எனக்கு வந்து 3-5-4.
1: 3-5-4. ஆமாம், திரும்ப அதாவது ராவணன். நன்றி
11: நன்றி
1: நன்றி. முதலாவது திருமலை, இரண்டாவது கொடி வீரன், மூன்றாவது கருத்தம்மா, நான்காவது ராவணன் மற்றும் 5வது சொக்கத்தங்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
12: 1-5-5.
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
13: வணக்கம், இது ரவிபாலா.
12: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
13: நீங்கள்
12: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி
13: நன்றி. எனக்கு கருத்தம்மாவும்
12: கருத்தம்மாவும்
13: ராவணனும்
12: ராவணனும் மூன்றும் மற்றும் நான்கு
13: நான்கு மூன்றும் நான்கும். ஆனா உங்களை சொல்லிக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போறேன்.
12: சொல்லுங்க சொல்லுங்க.
13: அப்படி எழும்பி அந்த சேவல் ஏன் கூறுறேன் என்றால், நான் உயிரோட இருக்கிறேன் இன்னும் கரியாயில் என்று காட்டத்தான் கூவிட்டு போவேன்.
12: ஆமா, அதான் கூவிட்டு போகுது. ஆனா நாங்க என்ன செய்வோம்னா அதை பிடிச்சிருக்க கரையாட்டுவோம்.
13: எங்களுக்கு வேணும் அப்படி, ஆனா கோழிகளுக்கு எச்சரிக்கை விட்டு போகுது. நான் என்ன உயிரோடு இருக்கிறேன் சொல்லிட்டு தான் போகுது, அதுக்காக தான் கூகுது.
12: ஆமா,
13: பொழுது பிடிக்கிறதுக்காக கூகுறேன் இல்ல.
12: ஆமா,
13: நன்றி நன்றி
12: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
14: சரி, நான் இங்க பவான். எனக்கு வந்து மூன்றும் ஐந்து ஒன்று.
12: மூன்றும் ஐந்து
14: ஒன்று
12: ஒன்று. திருமண பார்த்தீர்களா?
14: நல்லது,
12: நன்றி
14: நன்றி.
12: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
15: வணக்கம் பஜி, சோதனை கழகம்.
12: வணக்கம்,
15: மூன்றாவது வடம் கருத்தம்மாவா?
12: மூன்றாவது கருத்தம்மா. முதலாவது திருமலை, இரண்டாவது கொடிவீரன், மூன்றாவது கருத்தம்மா, நான்காவது ராவணன் மற்றும் ஐந்தாவது சொக்கத்தங்கம். அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் காந்தி அவர்கள் விரும்பி கேட்ட சண்டை கோழி திரைப்படத்தில் இருந்து. விஜய் ஜேசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷலுடைய குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 10:20. அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
16: வணக்கம், காசி.
12: வணக்கம், சொல்லுங்க.
16: என்ன கருத்தம்மா?
12: கருத்தம்மா
16: முதலாவது
12: திருமலை,
16: அஞ்சாவது
12: போட்டு. நன்றி
16: நன்றி நன்றி நன்றி.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: எல்லாம் நல்ல படங்கள், நல்ல பாடல் உள்ள படங்கள். எனக்கு 3, 5, 4
1: 3, 5, 4
2: ராவணன் கள்ள ஓட் போடலாமா இன்றைக்கு ராவணனுக்கு?
1: கள்ள ஓட் போடலாமா? இது வந்து என்னட்டே வந்து கேட்கறது, கள்ள ஓட் போடலாமா? இது நல்ல ஒரு கேள்விதான். நாங்க நேர்மையா போட்டா மட்டும்தான் நாங்க போடுவோம், கள்ள ஓட்டு எல்லாம் இங்க போடலாது.
2: இல்ல, ராவணன் பாட்டு எனக்கு நல்லா பிடிக்கும், ஆனபடியே தான் கள்ள ஓட் போடலாமான்னு கேட்டேன்.
1: ஆனா பிடிக்க மாட்டேன். அதை 3வது தான் எடுத்திருக்கீங்க.
3: கொடிவீரன் தான் முதலாவது.
1: ஆமா, நல்ல பாடல்கள் இருக்கு உண்மை கொடிவீரன். நல்லது, நன்றி. நன்றி. ஆமாம், நீங்களும் மலைக்கலாம். 1வது திருமலை, 2வது கொடிவீரன், 3வது கரத்தம்மா, 4வது ராவணன், மற்றும் 5வது சொக்கத்தங்கம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: ஓம் நலமா இருக்கிறேன்.
1: சமையல் எல்லாம் தொடங்கிட்டீங்களா?
4: ஓமாம்.
1: நல்லது, சொல்லுங்க.
4: எனக்கு வந்து 3, 2
1: 3, 2
4: 4, 5
1: மற்றும் 5. நன்றி.
4: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட அவள் அப்படித்தான் திரைப்படத்தில் இருந்து ஜெயச்சந்திரனுடைய குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:28.

0: மீண்டும் நேரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல ஃபார்மா இருக்கேன். 2, 3, 5.
0: 3 மற்றும் 5. நான்

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: மிக்க நன்றி. சொல்லுங்க.
2: எனக்கு வந்து 3, 5, 2
1: 3, 5 மற்றும் 2. நன்றி.
2: நன்றி.
1: ஆமாம், 10க்கு 10 நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு எந்த வெற்றி பாடல்கள் என்று தரப்படும். ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் ஜாரா அவர்கள் விரும்பி கேட்ட நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணனுடைய குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 10:34 நிமிடம்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-416-475-4661.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து SPB-யின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 10:40.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா Jewelers.
3: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da. Tadikiran adik.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
0: உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சொக்க தங்கம் திரைப்படத்தில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் மற்றும் உன்னி மேனன் குரலில் ஒலிக்கும் நேரம் 10:46.

0: கொண்டாட்டம் கும்மாளம் கொண்டாட்டம் கும்மாளம் கொண்டாட்டம் கும்மாளம் கொண்டாட்டம்
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
2: தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில் ஒலிக்கும் நேரம் 10:52 நிமிடம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-5-6-6-7-7-2-0-0.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில். வழக்கம் இந்த நேரம் 10:58 நிமிடம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: திருகோணமலை உப்புவள்ளி பகுதியில் ஆபத்தான வாள்கள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் பிரதான பாதாள உலக குழு தலைவராக கருதப்படும் கெம்பா உட்பட 3 சந்தேக நபர்கள் விசேட காவல்துறை அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். டித்வா புயலால் ஏற்பட்ட சேதங்களை குறைப்பதற்கான முன் தயார் நிலை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தவறியமை, மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக அறிவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் அக்டோபர் 30 பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹார்முஸ் நீரணி வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்துவதை உடனடியாக நிறுத்துமாறு கப்பல் உரிமையாளர்கள், மேலாளர்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு முகமைகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கனேடிய அஞ்சல் சேவை நிறுவனம் 2025 நிர்வாக ஊழியர் குழுவிற்கு இடர் அடிப்படையிலான கொடுப்பனவுகளாக 30.8 மில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது என அரசாங்க செயல்பாடுகள் மற்றும் மதிப்பீட்டுக்குழு தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து அமெரிக்க ராணுவத்தின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்ளப்படும் கப்பல் போக்குவரத்து திட்டத்தை பயன்படுத்துவதை கப்பல் நிறுவனங்கள் தவிர்த்து வருவதாக கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 7 வட்டாரங்கள் தெரிவித்ததாக ரோய்ட்டர்ஸ் செய்தி தெரிவித்துள்ளது.
2: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: 26 செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 29 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும், நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை பிற்பகலில் இருந்து மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. வரும் சனிக்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இணைக்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து SPB யின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:08.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 6-4-7-6-2-4-4-1-6-5.
1: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன், சுஜாதா மற்றும் சுவர்ணலதா குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 11:14.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com
2: தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கரத்தம்மா திரைப்படத்தில் இருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில் மலேசிய வாசுதேவன் மற்றும் பாரதி ராஜாவினுடைய குரலில் ஒழிக்கும் இந்த நேரம். இந்த பாடல் வந்து வைரமுத்துவின் வரிகளில் வந்த பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 11:20 நிமிடம்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் ஷாகுல் ஹேமட் மற்றும் மின்பினியின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:26.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் கரத்தம்மா திரைப்படத்திலிருந்து ரகுமானனுடைய இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் உன்னிமேனன் மற்றும் சுஜாதாவின் குரலில். வணக்கம். இந்த நேரம் 11:32.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: சீமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:39.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: சீமா தமிழேஸ்டியின் தொடர்ந்து நீங்கள் என்றும் கலக்கண் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு தலைப்பு தரப்படுகின்றது. அந்த தலைப்பை பற்றி நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது, பாரம்பரிய உணவு முறைக்கும் நவீன காலத்து உணவு முறைக்கும் எது மிகவும் சிறந்தது? அதாவது, நாளை வந்து ஆடிப்பிறப்பு. ஆடிப்பிறப்புனா நாங்கள் எல்லாரும் கூழ் காய்ச்சி சாப்பிடுவோம். அந்த காலத்துல எல்லாம் எங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய காலம், அம்மா அப்பாவினுடைய காலத்தில், எங்களுடைய பெற்றோருடைய காலத்தில எல்லாம் நாங்கள் அந்த ஆடிக்கூழ் செய்து சாப்பிடுவார்கள். ஆனால் இப்பொழுது அது மிகவும் மறைவி இருக்கிறது. அந்த பாரம்பரிய உணவு முறைக்கும் இப்பொழுதைய நவீன காலத்து உணவு முறையிலையும் சில உணவுகள் வந்து அதே உணவத்தை வந்து வேற பெயர் சொல்லி இப்பொழுது அழைப்பார்கள். உதாரணத்துக்கு இப்போ சொல்ல வேண்டுமென்றால், ஏதாவது ஒரு சலாட் வகைகள் பாரம்பரிய காலத்தில் வந்து ஏதாவது ஒரு கொண்டக்கடலை ஏதா செய்தாலும் இப்பொழுது அது வந்து ஒரு சலாட்டாக போகின்றது. அதே மாதிரி சில உணவுகள் வந்து இப்பொழுது முந்தி கூழ் மாதிரி செய்த ஏதாவது உணவுகள் இப்பொழுது அது தோசை வடிவில் செய்கிறார்கள். அப்படி சில சில உணவுகள் அதே உணவுப் பொருளாக இருக்கும், ஆனால் அதனுடைய வடிவங்கள் மாறி இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட இந்த காலத்து உணவு முறை, அதாவது பாரம்பரிய காலத்து உணவு முறையா அல்லது நவீன காலத்து உணவு முறையா, மிகவும் சிறந்தது. இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானதும் சிறந்ததும். அதனால உடற்பயிற்சிகளும் நிறைய இருக்கிறது. சில உணவு முறைகளில் வந்து உடற்பயிற்சிகளும் இருக்கிறது. வாருங்கள், அதை பற்றி நீங்கள் அலசலாம். அழைக்க முடியும் தொலைபேசி எண் 4164-6422. ஒழிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் வந்து நேயர் பவான் அவர்கள் விரும்பி கேட்ட பட்டகத்தி பைரவர் திரைப்படத்திலிருந்து TMS-னுடைய குரலில்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்றும் கலக்க நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் தலைப்பு வந்து பாரம்பரிய உணவு முறையா அல்லது நவீன காலத்து உணவு முறையா, எது மிகவும் சிறந்தது? அடித்து சொல்லுங்கள், வாருங்கள், வந்து அழைத்து சொல் அழைத்து அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2 2. அழைப்பில் இருக்கும் நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நலமா, உச்சமா, மகிழ்ச்சியா. நீங்க நினைப்புடியல் பாரம்பரிய உணவு, அந்த பாரம்பரிய காலத்துக்கு போயிட்டோம்.
1: சொல்லுங்க.
2: பாரம்பரிய உணவுன்றது எங்கட காலத்துல ஒரு அங்கட அம்மா அப்பாக்கள் காலத்துல இல்ல, இந்த என்னுடைய காலத்திலேயே கனடா வரும் வரை சமையல் என்றால் ஒரு மீன் குழம்பு என்றாலும் அது செத்தல் வறுத்து மல்லி வறுத்து வைத்திருப்பார்கள். செத்தல் மல்லி மற்றது உள்ளி மற்றது மிளகு, இதை தவிர 4-5 கருவேப்பிலை இவ்வளவையும் போட்டு அரைத்து உருண்டையா எடுப்பார்கள். அந்த மிஞ்சிய இதை திருப்பி தேங்காய் பூ, ஒரு கையில தேங்காய் பூ போட்டு அதையும் எல்லாம் போட்டு அரைத்து அந்த தேங்காய் பூவும் பேச்சிய விரும்பரை அரைத்து எடுப்பார்கள். அதை எடுத்து அதைத்தான் மீன் குழம்புக்கு மிக்ஸ் பண்ணுவார்கள். வேற வெங்காயத்தை தாளிச்சிட்டு, வெங்காயம் நீங்க ஒரு தாளிதான் செய்துட்டு அந்த தண்ணீரை விட்டு அதை கரைத்து விட்டு அது கொதித்து வரும்போது அதற்கு அதற்குள்ள கொதித்து வரும்போது அதுக்கு பிறகுதான் மீனை போடுவார்கள். சுத்தமாக்கிய மீன் அதற்கு பிறகு தேங்காய் பால் விட்டு புளியும் விட்டு உப்பும் போட்டு இறக்கி வைத்தால் அது சமைக்கிறதே அந்த தெரு முழுவதும் வாசனை அடிக்கும்.
1: அதுவும் அந்த மண் சட்டியில்,
2: மண் சட்டி. அந்த காலத்துல மண் சட்டி தான். மற்றது இறைச்சிக்கறி என்றாலும் இப்ப நினைத்து பார்த்தால் பெரிய வேதனையா இருக்குது. அந்த இறைச்சிக்கறி எல்லாம் எங்க போச்சு? சாப்பிட்ட ஒரு வீட்டுல சமைச்சால் அது 10 வீட்டுக்கங்காலையும் வாசமா இருக்கு. அந்த காலம் எல்லாம் போச்சுது. நாங்கள் ஆசை ஆசையா சாப்பிட்ட காலம். ஆனா அப்படி சாப்பிட்டாலும் என்னவோ தெரியாது, எங்களுக்கு அந்த நேரத்துல சமைபாடு அடைந்து விடும். வேலைக்கு நிறைய சாப்பாடு எல்லாமே எது எடுத்தாலும் சாப்பாடுகள் எல்லாம், அதாவது உரல் விளக்கை, ஆட்டுக்கல், திருவலை போய் உருவாக்குற சாமியல் தான் மண் சட்டி.
1: மண் சட்டி
2: புட்டு கூட, புட்டுக்கு ஒரு சம்பளம் எடுத்து விட்டால் புட்டே கண்ண முடியும். இங்கே இப்ப புட்டு விக்கிறது இருந்தால் மண்டவுடு. நவீன காலத்துல இப்ப வந்தெல்லாம் வந்திருக்குத்தான். ஆனால் நவீன காலத்துல நாங்கள் வாயை கட்டி வயிற்ற கட்டி கொஞ்சமா தான் சாப்பிட வேண்டி கிடக்கு. அந்த காலத்துல வயிறு குடைக்க சாப்பிட்டோம், அந்த வாரி இருக்கும். இப்ப சில சாப்பாடுகள் நல்லா இருக்கு. நீங்க சொன்னீங்க கடலை சலாட் உண்டு, கடலை சலாட். நான் கடலையில சூப் வைப்போம், நல்லா இருக்கும். வைக்க போறீங்களா? ரெசிபி சொல்லவா?
1: சொல்லுங்கள் பார்ப்போம்.
2: ஒரு ராத்திர கடலைக்கு சொல்றேன், ஒரு ராத்திர ஒரு பவுன்ஸ், 1 பவுன்ஸ் ஊற வைத்து பிரஷர் குக்கர்ல போட்டு ஒரு 7 விசில் மிஞ்சினால் 8 விசில் விடக்கூடிய கடலை, அவித்தெடுத்த கடலை. அந்த தண்ணீரும் ஊத்தக்கூடாது, அதுக்கு நீங்க உப்பும் போட்டிருப்பீங்க, அந்த தண்ணீரும் ஊத்தக்கூடாது, அதையும் பெற்றுக்கொள்ளும். இதை தவிர கரட்டொண்டு
1: கொண்டக்கடலை
2: இல்ல, இந்த வெள்ளக்கடலை.
1: வெள்ளக்கடலை என்றால் அது இது,
2: அது சிந்தாமணி கடலை என்றதான் வெள்ளக்கடலை. கொண்டக்கடலை என்றது கருப்பா இருக்கு. வெங்காயம், மற்றது தேவையான பொருள், மற்ற இந்த பேலி வேண்டு சொல்லி
1: வந்திருக்கின்றன
2: கடையில் விற்குது, காஞ்ச பேலி
1: இருக்குது.
2: பேலி, வெங்காயம், மற்றது மிளக சீரகம், மற்றது 4 இந்த தக்காளி பழம், பிளம் டொமேட்டோ. இப்ப நீங்க என்ன செய்யணும், கேரட், பொட்டேட்டோ, சேலரி, எல்லாத்தையும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வேறையாக எல்லாத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். வெவ்வேறாக வெங்காயம் எல்லாத்தையும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்ளணும். நறுக்கி வைத்துக் கொண்டு நீங்கள் சட்டியில எண்ணெய விட்டு கொஞ்சா விட்டு தாளிக்க வேண்டும். என்னத்தை தாளிக்கிறது? வெங்காயத்தை மட்டும்தான் தாளிக்கிறது. வெங்காயம் தாளித்து முடிக்க நீங்கள் அதுக்குள்ள சலரியும் போடணும். சலரி சலரி வெட்டி வைத்திருப்பீர்கள் சின்ன நல்ல சின்ன துண்டுகளாக. சலரியும் போட்டு மிக்ஸ் பண்ணிய பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு இந்த ரெண்டுலயும் அரைவாசி எடுத்து வேறையா வச்சு கொள்ளுவோம். தாளித்து மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் தண்ணிய விட்டு இந்த உருளைக்கிழங்கு மற்றது இது கரட் எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டு இந்த தண்ணியிலையும் அவிக்க விடணும். கடலையிலையும் நீங்கள் எடுத்ததுல 1/2 பங்கு தண்ணிக்க போடலாம். 1/3 பங்கு வைத்துக் கொள்ளணும். இதற்கென்றால் அதை பிளண்டர்ல போட்டு அடிச்சுட்டு விடணும். அதுவும் இந்த எடுத்த சலரி தாளித்த இது இருக்குதான், அதையும் பிளண்டர்ல போட்டு அடித்துட்டு அதுக்குள்ள விட்டு கொதிக்க வைக்கணும். கொதித்து கொண்டு வரும்போது அந்த பேலி 3 பேலியும் நீங்க அதுக்கு போடணும். அதுவும் ஒரு 2 பேக்கெட் செலவுல 3 பேக்கெட் வரும். அந்த பேக்கெட்டையும் போட்டு அதுலயும் 2-3 பேக்கெட் போட்டு உப்பண்டு முதல் போடாதீங்க. அந்த கடலையை வச்ச தண்ணியை அதுக்கு விட்டு கொதித்து வரும்போது இந்த கடலை பிளண்ட் பண்ண இது இருக்குத்தானே, கடலை இந்த சில ரீதிகள் எல்லாம் பிளண்ட் பண்ண இது, அதையும் அதுக்குள்ள விடுங்க. விட்டு விட்டு அதுக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து கொதித்து வரும்போது மிளகு அதான் மறந்துடன் உள்ளியும் இங்கியும் அதுவும் கொஞ்சம் ஒரு உள்ளி என்றால் ஒரு பூண்டு முழுக்க அதையும் குறுநிலா வெட்டி வச்சிருக்கணும். இங்கேயும் ஒரு 1.5 இன்ச் துண்டு அதுவும் குறுநிலா வெட்டி வச்சிருக்கணும். எல்லாத்தையும் போட்டு கொதித்து கொண்டு வரும்போது மிளகு போட்டு மிளகு தூள் போட்டு அதையும் கொதித்த பிறகு நீங்க தக்காளி பழம்னாலே நீங்க சும்மா 2-2 வெட்டி ஒரு பழத்தை 2-2 வெட்டி போட்டு மிக்சியில போட்டு அடித்தால் பிளண்ட் பண்ண பிறகு அதுக்கு விடவும். அதுக்கு விட்டு கொதித்து கொண்டு நன்றாக கொதித்து கொண்டு வரும்போது இப்போ நீங்க உப்பை பார்த்து உப்பை போடலாம். இன்னொரு சாமான் வேணும், அந்த ஒரிகானோ. கப்பையால நல்லா கொதிக்க கப்பையால கொஞ்சம் மசிக்க விடலாம், லேசா மசிக்க மறளவுக்கு நன்றாக கொதித்த பின்பு நீங்க இறக்கி விட்டு நீங்கள் என்ன செய்யணும் பரிமாறும் போது அரைத்து இது இருக்குத்தான இந்த தூளாக்காம பவுடர் ஆக்காமல் கிருப்சியா அரைத்த மிளகு கொஞ்சம் வைத்துக் கொள்ளுவோம். அப்ப நீங்கள் வைத்த உபயோகத்த பிளேட்லயும் விட்டு விட்டு அந்த மிளகு தூளையும் போட்டு தேவையானால் 2 கிராக்கரையும் உடைச்சு போடலாம் குறையில. அதுக்குள்ள போட்டு விட்டு நீங்கள் இந்த இதையும் விடணும். என்ன தேசிக்காப்புளி, உங்களோட நாள் ஏத்த மாதிரி ருசிக்கு ஏத்த மாதிரி நீங்க தேசிக்காப்புளிக்க கூட்டி குறைச்சு விடலாம். விட்டு விட்டு குடுத்து பாருங்க, உங்களுக்கு வேற சாப்பாடே தேவையில்லை.
1: இது வந்து மன்னிக்கவும், இது வந்து நவீன காலத்து உணவு முறையா இல்ல பாரம்பரிய உணவு முறையா?
2: பாரம்பரிய உணவு முறை இல்ல, இது நவீன காலம்.
1: நவீன காலத்திலாக
2: சொல்லுவேன்
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் மத்தியான நேரம் நாங்க இந்த தலைப்பை கொண்டு வந்திருக்கோம். இப்ப எல்லாருக்கும் இப்ப பசிக்க போகுது, எல்லாரும் என்னமா சாப்பாடு சொல்ல போகிறார்கள் தெரியவில்லை. அது மட்டுமின்றி நாளை வந்து ஒரு ஆடிப்பிறப்பும் இருக்கிறது.
2: ஆடிப்பிறப்பு ஆடிக்கூட எல்லாம் அது சிம்பிள் தானே. அது முதல் அந்த நாளிலேயே நேரம் பார்த்தா நீர் தான் எடுக்காது. பிறகு பணம் கட்டி வந்தது பதநீர் தான் அந்த காலத்துல எடுத்து பதநீரை கொதித்து வத்த வைக்கணும். அது வத்தி கொண்டு வர அதற்கு வந்து நாங்கள் தேங்காய் பால் விட்டு அரிசி மாவும் போட்டு மற்றது இந்த பெரும்பயறு பெரும்பயறு தேங்காய் சொட்டு சின்ன பெரும்பயறு தேங்காய் சொட்டு மற்றது இந்த மாவில அவித்து வைத்திருப்பார்கள் இந்த சில்லு கழுகு சொல்லுது அந்த சில்லு கழுக்கு அவித்து அதையும் அதுக்குள்ள போடுறது அதையும் போட்டு
1: குட்டி குட்டியா மாவுல உருண்ட பிடிச்சு வச்சிருப்பார்கள்.
2: இல்ல அது அவித்து ஒரு சின்ன அந்த சில்லுக்கழு மாதிரி அவித்தே வச்சிருக்காரு. உருண்டாம் வச்சு போடலாம் கரையாமல் கொஞ்ச நேரம் கிண்டாலே இருக்கணும். அது கொதித்து வர அது தன்பாத இனிப்புக்கு ஒன்றும் போட தேவையில்லை. தேங்காய் பால் அதுக்கு விடணும் நீங்க விடுவேல் அது தடித்து வேற மாதிரி நீங்க சொல்ல நல்லா தடித்து நல்ல இதா பருவமா வரும்போது நீங்க இறக்கி விடணும். இறக்கி சுட சுட குடிக்கிறது வேற ஒரு மண் சட்டியில விட்டு வச்சா அடுத்த நாள் அலுவா மாதிரி வெட்டி வெட்டி சாப்பிடலாம்.
1: அப்ப உங்களுடைய கூற்றின்படி இப்ப பாரம்பரிய உணவு முறைதான் மிகவும் சிறந்தது அப்படியா?
2: எனக்கு பாரம்பரிய முறைதான் ஏனென்றா நாங்கள் 3 யுகம் கடந்து விட்டோம். அப்ப பாரம்பரிய முறைதான் நான் கிட்டத்தட்ட 35 வருடம் சாப்பிட்டது. அதற்கு பிறகு நவீன முறைக்கு வந்து நவீன முறையில இன்னும் திருப்திகரமா சாப்பிடலாம். இப்ப அதுக்கேற்ற மாதிரி எங்களை நாக்கு மாறி போச்சு பழைய நாக்கு நாக்கு தான் இப்ப கொஞ்சம் நாக்கு மாறி போச்சு. அதோட சுவைப்புலன்களும் கொஞ்சம் குறையுது. ஏனென்றால் இந்த இப்படியா கொத்த காத்து மாசுபாடுகள் அதுகள் இதுகள் நாக்கையும் பலதாக்கி
1: நாக்கும் பலதா போயிடுச்சு. உண்மைதான்.
2: வணக்கம்.
3: இது போசாக்கு கூடத்தான் இப்ப சரி அதே மாதிரி இப்பவும் போசாக்கு இல்லையெல்லாம் கொஞ்சம் குறைவு
1: கொஞ்சம்
3: கொஞ்சம் குறைவு. பழைய காலத்துல நீங்க இந்த கைக்குத்தரிசி என்று இருக்கண்ணா கைக்குத்தரிசிய பானைக்க போட்டுட்டு அவங்க விட்டு அந்த கஞ்சி எல்லாம் படிச்சு குடிப்பீங்க. இப்ப இங்க என்ன அரிசிய அதே அரிசிய பழைய போட்டுட்டு ரைஸ் குக்கருக்கு போடுறீங்க. அப்ப ரைஸ் குக்கர்ல வடிக்கிறேன் இல்லையா அந்த கஞ்சி என்ன தண்ணியே உள்ள கண்டா அவியுது அது அவிதான் அது கஞ்சியா குடிக்கிறேன் மற்ற அது ரைஸ் அப்படியே இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் அந்த இது டேஸ்ட். அப்படிங்கிற காய்ச்சி வடிச்சு பார்த்து சாப்பிடுங்க மற்றது ரைஸ் குக்கர்லயும் போட்டு சாப்பிடுங்க வித்தியாசம் தெரியும். பழைய காலத்துல இந்த இருங்கு சாமி குரக்கன் போன்ற நவதானியங்கள் இருக்குத்தானே அதுகள் எல்லாம் நாங்கள் தோட்டங்கள்ல போட்டு அதையெல்லாம் ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவோம். என்ன குரக்கன் எல்லாம் ஒரு டைமுக்கு சாப்பிடுவோம் போட்டு அடிச்சு வச்சிருப்போம். அப்ப அந்த குரக்கன் மா உடனே அடிச்சு போட்டு விளையாண்டுறது சாப்பிடக்குள்ள அதுக்கு கீரை அதில் போட்டு அவிக்கிறது மரக்கறியாவது விரும்பினாலும் போடலாம். அது அப்ப சாப்பிட்டோம். இப்ப சாப்பிட
1: குரக்கன் புட்டுக்கு வந்து நீங்க இந்த கீரை எல்லாம் போடுவீர்களா?
3: கீரை எல்லாம் போட்டாதான் அது இந்த இது வந்து உங்களுக்கு மோசன் எல்லாம் பிரச்சனை எல்லாம் போகும். நீங்கள் ஒன்றும் போடாமல் அவிச்சீங்க என்றால் இறுக்கமா போடும் உடம்பு அது ஒரு பிரச்சனை நடக்கு. சாமி எல்லாம் அதுல எல்லாம் கொஞ்சம் கொழுக்கட்டை மாதிரி எல்லாம் செய்யற வேமா வந்து நாங்கள் சாமி இந்த சிறைமாக என்றுல சாப்பாடு தட்டுப்பாடு. அப்ப கூட சாமி கிணறுங்க இது மெத்த ஒடியல் நடுக்க கிடக்குறாங்க. ஒடியல்மா ஒடியல் மாவிலையும் புட்டா விக்கிறது.
1: சாமி வந்து அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவார்கள் எனக்கு அதுதான் தெரியும் இங்க வந்தா பிரதான் அது லவ் பேர்ட்ஸுக்கு போடுற சாமியும் போட்டு கணக்கா மிக்ஸ் பண்ணினா நாங்க போடப்படுறது சாமி தனியா சாமி அதை இருக்கிறது இப்படி போட்டு அதை சில சோறும் காய்ச்சுறத
3: ஒடியல் புட்டு எல்லாம் ஒடியல் புட்டுக்கு பிலாப்பழம் போட்டு நெத்தாளி போட்டு கத்தரிக்காய் வட்டி
1: புட்டுக்குள்ள போட்டா விக்கிறதா
3: போட்டா விக்கிறதா மாவட்ட கலந்து போட்டு கொஞ்சம் போட்டு நீர்த்து பட்டியல ஓட்டா விக்கிறாரு. இங்க நீங்க ஸ்டீமருக்கு ஓட்டா விக்கலாம்
1: நினைக்கிறேன்.
3: அப்படி அவிச்சு சாப்பிட்டு பாருங்க. இங்க கூழ் இல்லாடவும் ஒன்றுதான் கிட்டத்தட்ட. அங்கேயும் கூழ் காய்ச்சறதானே இங்கேயும் கூழ் காய்ச்சப்படுது. இங்க அங்க உடனடியா மீன் அது இதுல எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம் கிடக்கறையில. இங்க ஃப்ரோசனா தானே கிடக்கு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட். அப்படி மேல சாமி என்ன நல்லா சாமி மாவில உளுக்கட்டை செய்யறது டேஸ்டா இருக்கும். சாதி டேஸ்ட் உளுந்து உளுந்து வாசம் மாதிரி அதுலயும் அது இது இருக்கு. உளுந்த உளுத்த மாவில உளுக்கட்டை எல்லாம் மாவிப்பீங்க. அப்படி இது அது டேஸ்ட் இருக்கு வித்தியாசமான டேஸ்ட். மற்றது மரவள்ளிக்கு அங்கெல்லாம் ஏன் கிடக்குதான் ஆனால் அங்க உடனே ஃப்ரெஷ் ஆனது வித்தியாசமான டேஸ்ட் இங்கே இருக்கு. உற்பத்தி செய்யற கஷ்டம் தானே. அப்ப நாங்கள் அதே மாதிரி கொம்பி ஒண்ணையில அது இப்போதைய காலத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் மாறிட்டோம்.
1: மாறிட்டீங்க. அப்ப உணவு முறையில உங்களுக்கு பழைய கால உணவு முறை பிடித்தாலும் இப்ப மாறி இருக்கிறீங்க.
3: இப்ப மாறிட்டோமோ
1: மாடர்ன் ஸ்டைலுக்கு மாறிட்டீங்க.
3: மாடர்ன் ஸ்டைலுக்கு மாறிட்டோம். அதாலதான் இந்த டயபெட்டிக் அது இதெல்லாம் வருது.
1: வருது
3: அங்க முந்தி அப்பக்க டயபெட்டிக் என்றா வேலை குறை வேணா உங்கட எங்கட ஊர்ல 3-4 பேருக்கு வந்துச்சு இல்லவு. இப்ப எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு குழந்தை பிள்ளைகளுக்கு அங்க 55-60 வயதுலாம் அப்படி என்ன முந்தி வாரது குறைவு. இங்க இப்ப எல்லாருக்கும் இருக்கு குழந்தை பிள்ளைகள்ல இருந்து இருக்கு என்ன
1: கண்டிப்பா. ஆமா
3: அப்ப சாப்பாட்டு உணவு முறையெல்லாம் தங்கி இருக்கு. மற்றது இப்ப என்னன்னா விவசாயத்துக்கு வந்து இந்த உரங்கள் போடுறது யூரியா முந்தி எல்லாம் அது போடுறது இல்ல. முந்தி சாணம் கூட அப்படியானதுல போட்டுதான் செய்யறது. அதுக்கேற்ற மாதிரி திரிவு பட்டு இருப்பா அது போட்டுதான் செய்யறோம். ஆனால் அதுக்குள்ள கொஞ்சம் லைட்டா காட்டுறது அது தாக்கமா இருக்கு. நெல்லுக்கு முழுக்க யூரியா அமோனியம் எல்லாம் போடுறதானே முந்தி அப்படி இல்லை. இப்ப போடுறதாலதான் அந்த இதுகள் எல்லாம் வருது. தேவை கதைகள் எல்லாம் கருத்தாங்க. அப்படி எல்லாம் மெட்டாக்களை எங்க அழகாக
1: சொன்னீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி
3: நன்றி நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். நான் செல்வி இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க செல்வி?
4: நான் நல்லா இருக்கிறேன்.
1: உங்களுக்கு மிகவும் சிறந்தது?
4: எனக்கு பிடிச்சது பழைய காலத்து.
1: பழைய காலத்து அதுல என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு பிடிக்கும்?
4: பழைய காலத்துனா எல்லாமே ரொம்ப ஓகே. புட்டுனாலும் அரிசி மாவு அந்த அரிசி மாவு புட்டு இடிச்சப்பா அது அது மற்றது இட்லி தோசை அது இங்க வந்து இந்த நூடுல்ஸ் அது சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது. என்ன அந்த அந்த அந்த பழைய காலத்து முறையில சாப்பிட்டவே பாத்தீங்கன்னா எல்லாரும் மெல்லிசாவையே இருப்பினம்.
1: இப்ப பழைய காலத்துல நீங்கள் புட்டு இடியப்பம் மாதிரி இப்பவும் புட்டு இடியப்பம் தோசை இட்லி எல்லாம் இருக்குது, அந்த ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
4: ரெண்டுக்கும் இடையில அங்கத்தியமாயிட்டு நாங்க செய்யறோம். என்ன அங்க ஆட்டுக்கல்ல அரைப்போம், இங்க மிக்சில அரைக்கிறோம், அதான் வித்தியாசம். அங்க ஆட்டுக்கல்ல இதாக்குவோம், மற்றது அங்க மண் சட்டியில சமைப்போம், இங்க மண் சட்டியில சமைக்கிறது ஒரு சிலர் சமைப்பினோம். என்ன மாதிரி ஒரு சிலர் மண் சட்டியை யூஸ் பண்ணிருந்தோம், நான் மண் சட்டி யூஸ் பண்றது, அது கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும், அது சமைச்சா எண்ணெயும் இருக்காது சட்டி கறிக்குல.
1: அந்த மண் சட்டி வந்து முதலில் வந்து ஏதோ சொல்வார்கள் தண்ணி ஊத்தி ஏதோ சம்திங், அத முதல் அப்படி செய்து போட்டு தான் பிறகு நாங்க சமைக்க வேண்டும் ரைட்.
4: ஓ, அதுக்கு நான் தண்ணி எல்லாம் விட்டு நான் நிறைய விட்டு நல்லா அவிச்சு ரெண்டு மூணு நேரம் அடுப்புல வச்சு அவிச்சு சூடு ஏத்தி அவிச்சு போயிட்டு கழுவி போட்டு தான் அதை யூஸ் பண்ணுவேன். அப்ப அந்த மண் சட்டியில கறி பழுதா போவாது. அங்க அந்த காலத்திலயே எல்லாம் ஆட்ட வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தது, ஒரு வீட்லயும் இல்லத்தானே.
1: ஆமா,
4: அப்ப அந்த மண் சட்டிலேயே சமைச்சா இருக்கு விதவுகள் சாப்பிடுவீங்க. காலப்பழம், புட்டு, வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழத்தோடு சாப்பிட்டாலும் அது உண்மையா நல்லா தான் இருக்கும். காலப்பழம் சாப்பிட்டா மேட்டு வந்துதானே ஸ்கூலால வந்து சாப்பிடுவோம், அந்த காலத்துல தண்ணி பிடிக்கும். இது விடியாலுமி, இதே விடியாலுமினா அவசர பிறகா ஒரு சில அதே மாதிரி எங்க நீனமாவது கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா போய் வேலையிலதான் பிரஷ் பண்ணுங்க, வேலையிலதான் டாய்லெட்டே போவாங்க. அந்த இடத்துக்கு மட்டும் மட்டும் அலும்பிட்டு ஓடுங்க, திம்போட்டில வேண்டி விட இந்த திம்போட்டின விவேகானந்தான் திறந்து வச்சுக்கோத்துக்கு. ஆனா அது எனக்கு தெரியல, ஒரு கஞ்சியை காய்ச்சி குடிக்கலாம், பழஞ்சோறு எல்லாம் சாப்பிட மாட்டேன். இன்னும் ஒரு பழஞ்சோறு சாப்பிட வேண்டிவினா அது இப்ப கடையில விக்க வலிக்கிட்டாங்களோ அமெரிக்கன். அதுக்கு பிறகு அத ஒரு பழஞ்சோத்தி சாப்பிட்டு பாருங்க, உண்மையான மத்தியான சாப்பாடு வெயில நல்லா ஃப்ரெஷ் ஆகும் இருக்கும், மற்றது ஆக்டிவாவும் இருப்போம், எனர்ஜியா இருக்கும் பழஞ்சோறு.
1: ஆமா, எனக்கு நான் நிஜமாவே இப்ப போன கிழமை என் அம்மாட்ட சொன்னான், திடீரெனு கூட ஞாபகம் வந்து இந்த பழைய சோத்துன ஞாபகம். அந்த அது வந்து அந்த வெளியில இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் அந்த வெளியில வச்சு சாப்பிடும் பொழுது, எங்களோட காலத்துல எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஆனா வெளியில வச்சு சாப்பிட்டு அந்த அந்த கறியோட டேஸ்ட் வந்து இங்க வந்து அப்படி செய்து சாப்பிடவே முடியாது. ஏன்னா இங்க இந்த வெதர் வந்து அப்படி மாறி இருக்கிறதால அப்படி வச்சு சாப்பிடுவதே இல்லை. அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டா கொடுத்துருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த பழைய சோறுப்பு ஏதோ சாப்பிடணும் மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்தது ஒரு 1 வீக்கு முதல்ல. அப்ப நான் அம்மா சொன்னேன் அதுக்கு இன்ன கறி எல்லாம் அந்த சில சில கறிகள் போட்டு சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும்.
4: இல்ல இல்ல, இப்ப இதுதான் பழஞ்சோது சோட்டருக்கு வீரா படுக்கல தண்ணியை சுடா வச்சு போட்டு பை தண்ணியை டைரக்டா ஊத்த கூடாது, சுடா வச்சு ஆற வச்சு போட்டு சோத்துக்கு ஊத்தி போட்டு அப்படியே விட்டுருவோம். அதுலதான் அந்த குட் பாக்டீரியா ஆரம்பிக்கிறது. விடிய அனுப்பி அந்த நல்லா பிணைஞ்சு போட்டு ஒரு மோர் மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம் ஊறுகாயோடையே அந்த பிணைஞ்சு போட்டு அந்த தண்ணியை சேர்த்து வச்சு குடிச்சீங்கன்னா சும்மா அந்த மாதிரி இருக்கு. நான் சாப்பிடுவேன், தயிர் போட்டு சாப்பிடுவேன், தயிர் எல்லாம் மண் சட்டியில தயிர போடுவேன்.
1: எனக்கு இந்த முக்கியமாக வந்து அந்த புரட்டாதி சனிண்டா கண்டிப்பா அடுத்த நாத்து கூடுதலா எங்கட வீட்டுல அந்த பழைய சோறு ஒரு உருண்டை கிடைக்கும். சோ அந்த அது வந்து திடீரெனு ஒரு ஞாபகம் வந்துட்டு. ஆமா ஆமா, ஒரு விசேஷங்களுக்கு அப்படின்னா அந்த வித்தியாசமான கறிகள் எல்லாம் இருக்கும், அது நல்லா இருக்கும்.
4: அது பழச்சோறு, அது புளியச்சோறு. பழச்சோறு மீன் நான் சொல்றேன், தண்ணிய ஊத்தி வச்சு சாப்பிடுறது.
1: ஆமா, அந்த சோத்துக்குள்ள தண்ணியை ஊத்தி வச்சுட்டு அந்த கறிகள் எல்லாம் போட்டு சாப்பிடும் பொழுது அது ஒரு டேஸ்டா இருக்கும்.
4: நான் கறிய போட்டு சாப்பிட மாட்டேன், ஊறுகாய போடுவேன், மோர் மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், மீன் குழம்பு சூப்பரா இருக்கு. மீன் குழம்பு அது அப்படி ஒரு முட்டை. எனக்கு இந்த மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன் என்றபடியா இப்ப மீன் சாப்பிடறோம், அந்த அது அப்படிதான் ஒரு முட்டையை பொறிச்சு அதுக்குள்ள வச்சுட்டு அது சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவேன். அதுக்குள்ள அதை தேவை ஏற்படாது. இப்ப 10 மணிக்குறாங்கன்னா அது 10 மணிக்கு சாப்பிட்டுனா ஒரு 4-5 மணிக்கு போய்
1: விவசாயம் செய்யும் பொழுது கூடுதலாக அந்த பழம் சோறு, பழம் கஞ்சி குடிப்பார்கள் என்று சொல்வார்கள். அது வந்து அவ்வளவு ஒரு எனர்ஜியை கொடுக்கும், அந்த ஹோல் டே நான் எனர்ஜி அந்த பழைய கஞ்சி கொடுக்கும்.
4: இருக்கும் ஊறுகாயும் பழஞ்சோறும் இருக்க போயிருக்காட்ட காசை கொடுத்து வேண்டியது அது ஒரு அந்த 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல வீட்டுல சாப்பிடறது. அப்ப இந்த மீன் குழம்பு எல்லாம் முதல் நாள் வச்சு உடனே சாப்பிடணும், முதல் நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிடும். அதான் அது இந்த பேர் ஆடிக்குழண்டா. நான் நாளைக்கு ஆடிக்குள் செய்வேன்டா, நான் நாளைக்கு குடிக்க
1: மாட்டேன்,
4: நான் நாளைய தான் குடிப்பேன் சனிக்கிழமை. அதான் இந்த டேஸ்ட். அந்த ஆடிக்குள்னா வந்து பாரம்பரியமா வராது. என்ன கருப்ப இந்த இது பானிகா இந்த கருப்பட்டி அந்த இதை எடுத்து அதான் செய்கிறது ஊர்ல. இங்க கருப்பட்டிய மட்டும் தானே போடும், அந்த பழனி கிடைக்காது. அந்த டேஸ்ட் இருக்கு. ஆனா யோசிக்கிறது ஒரு வருஷமா ஊர்லயாவது
1: போயிருந்தா நான் சொன்னார் அந்த ஆடிக்குள் வந்து பதநீர்ல தான் செய்வதண்டு.
4: அது எங்களும் அப்படிதான் செய்யறது. அப்பா அங்க கொண்டாந்து தருவேன்
1: என்ன.
4: அப்போ எத்தனா அப்பா அங்கால போனா அப்பா கொண்டாந்து தருவேன், அதுலதான் நாங்க காய்ச்சி குடிக்கிறோம். அது காய்ச்சதும் அப்பதான்
1: காய்ச்சுவேன்.
4: அம்மா அம்மா எல்லாம் செய்து கொடுத்தாலும் அப்பதான் காய்ச்சது. அப்ப அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த பதநீரே, அவ்வளவு டேஸ்டேன்னா கிடைக்காது. முடிஞ்ச வரை எல்லாத்தையும் இன்போர்ட் பண்றாங்க, அதை மட்டும் கொண்டு வராங்கல்ல இந்த நாட்டில.
1: பதநீர் வந்து மன்னிக்கும் பதநீர்ண்டா கல்லு ராய்
4: கல்லு கல்லுலாம் படிச்சு அதை காய்ச்சி எடுக்கிறது, காய்ச்சி அதை பதமா எடுக்கிறது. அது
1: கல்லு வந்து இங்க சில இடங்கள்ல இருக்குது.
4: காய்ச்சி தரும் அது கருப்பு சக்கரை நிறத்துல இருக்கும், அது அது அந்த நிறத்துல இருக்கு. கல்லு வெள்ளையா இல்ல இருக்கும், இது அந்த நிறத்துலதான் இருக்கு. அது அது இல்ல உழவன் செய்கிறாரே இந்த நொங்குறது எல்லாத்தையும் கொண்டு வர அதே ஆடிப்பூர் ஆடிப்பூர் அதை குழந்தை விற்கலாமே.
1: இருக்கலாம் சில கடைகள்ல இருக்கலாம் இனி காலத்துல, என்னடா எல்லா பொருட்களும் பிறகுறபடியால் இதுகளும் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சில இடங்கள்ல இருக்கலாம்.
4: இல்ல இருக்கு, நான் அப்படி இருந்தா தெரிஞ்சிருக்கு. நான் இப்ப கடையில போட்டு பாப்பேன் கித்தூள் பாணி.
1: கித்தூள் பாணி ஆமா,
4: அந்த கித்தூள் பாணிலேயே நாங்க பொங்கல் செய்யலாம். அது நேச்சுரலா மரத்துல இருந்து வர்றதுதான்.
1: ஏன் நான் கித்தூள் தான் இப்ப பொங்கல் செய்யறதுக்கு கித்தூள் தான் நாங்க போடுவோம். அது நல்லா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் போட்டாலே அது கூட இனிப்ப கொடுக்கும்.
4: நீங்க கித்தூள் பழங்கட்டி பாணி நிக்குது பாருங்க, அந்த பொட்டில வரும் பெரிய பொட்டில வரும் லீட்டர் கணக்கு, அது 150 மில்லி ஏதோ ஒன்று சொல்லி வாரது. அப்ப நான் அது வேணியிருந்தா இப்ப டயபெட்டிஸ் காரருக்கு நான் அதே டீ ஊத்தி கொடுப்பேன், டீக்கே நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்குமே. நான் அது அந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்க பார்த்து பார்த்து பார்த்து பழங்கட்டி உலையெல்லாம் பார்த்து பார்த்து நாங்க பழக்கிட்டா பிள்ளையர் பழகிருந்தோம்
1: கண்டிப்பா. ஆமா,
4: அப்ப எனக்கு எனக்கு உண்மையை சொல்ல போனா எனக்கு கடை சாப்பாடு செடியே வராது. அது இந்த தொண்டை விரையும் நிற்கும், ஆனா மனசு நிறையாது. வயிறுதான் நிறையும், மனசு நிறையாது. சாப்பிட்டா மனசு நிறையணும்
1: கண்டிப்பா,
4: அந்த டேஸ்ட் இருக்க போகணும். இப்ப நான் இந்த சாப்பிட்டேன்னா இப்ப நான் ஒருத்த வீட்டை போய் சாப்பிடாம இந்த சமைக்கிறதா டேஸ்ட் இருக்கும். நாங்க அதை போய் என்ன சொல்லுவோம், அம்மா இது சாப்பாடு டேஸ்டா இருக்கு, எப்படி சமைக்க வேண்டும் தெரியாது. நான் கேட்பேன் எப்படி சமைச்சுக்கிறேன்றத கேப்பேன், ஏன்னா அந்த டேஸ்ட் புரியப்படும்
1: கண்டிப்பா.
4: அப்ப அந்த டேஸ்டா கூட தான் பிள்ளையா கடைக்கு போக தேவையில்ல. வருத்தம் கூட இப்ப அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல வயது போனவே ஒரு 80-90 வயதுல ஆரம்ப வயது போனவே சாவிடும். இப்ப இங்க வயது போனவையெல்லாம் இருக்கும் போது கங்கஸ்தான் 35-40-50 எல்லாம் இருந்துட்டு போகுது, எல்லாமே கூட்டிட்டு இருந்தானே பிரச்சனை.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
4: அந்த காலத்துல நாங்க எக்ஸசைஸ் செய்யலையே ஊர்ல, ஸ்கூல்ல இருக்கிற மட்டும் தானே. அப்ப ஆரோக்கியமா தானே எல்லாரும் இருந்தவே. இங்க எக்ஸசைஸ் செய்ய வேணும், ஆனா அது ஓவராவும் செய்யவும் கூடாது. எல்லாம் கொண்டு வரணும்னா முளத்துக்கு முளக்கடை எங்க பாத்தீங்கன்னாலும் ரெஸ்டாரண்ட் ஏனென்றா புட்டுக்கு மாவு மாவை வேண்டி அதை அவிச்சு பேந்து புட்டுக்குள்ளாச்சு அதை அவிச்சு அதெல்லாம் டைம் வேஸ்டா. அப்ப தங்கிற பிள்ளைகள் அது சாப்பிடறதும் இல்லையா? அப்ப தங்களுக்காண்டி தாங்க போய் கடையில வேண்டது புட்டு இடி இடியவங்க இவன் கடையில பேரை சொல்லக்கூடாது. இப்ப நீங்க பல்கா போய் இட்லிய நாங்க வேண்டி ஒரு இடத்துல வேண்டினோம்னா அந்த இட்லிய வந்து நீங்க நாலு நாள் வெளியால வச்சிருந்தாலும் பழுதா போவாது. அது அப்படி அது பழுதா போவாத கேட்ட மாதிரி தானே அவங்க செய்யறாங்க. அது எப்படி ஆரோக்கியமா இருக்கு? இப்ப நாங்க அவிக்கிற இட்லிய நீங்க வச்சீங்கன்னா ஒரு நாள் கூட தாங்காது வெளியால பழுதா போயிடும்.
1: உங்களுடைய கருத்துப்படி பாரம்பரிய உணவு முறைதான் மிகவும் சிறந்தது.
4: அதுதான் சிறந்தது. வெட்டம் தராது ஆக்கவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இதாகவும் இருப்பினமேன சாப்பிட சக்கியதான்.
1: நல்லது. அழைப்பில் நிறைய நேயர்கள் நிற்கிறார்கள். நன்றி இணைந்து சிறப்பித்தது. நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் காந்தி.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
5: எனக்கு வந்து பாரம்பரிய உணவு தான் வந்து
1: பாரம்பரியா
5: மத்திய நேரத்துல
1: வழங்கவில்லை.
5: ஒரு மத்திய நேரத்துல வந்து எங்கட வீட்டு நடக்கிறது இங்க இல்ல ஊர்ல நல்ல மீன் குழம்பு மீன் குழம்பு ஒரு மீன் சோரி விழா மீன்ல வந்து மீன் குழம்பு வைப்பாங்க. அத மற்ற வந்து சிரளி மீன் இருக்கு தானே சிரளி அதுல வந்து நல்ல ஒரு சோதி உடிகள் புட்டு ஒடி சோறு மீன் குழம்பு ஒரு சோதி மற்ற வந்து ஒடிகள் புட்டு ஒரு கட்டி அந்த ஒடிகள் புட்டுல அதை அழிப்பாங்க வந்து அவிச்சு போட்டு ஒரு கொஞ்சம் தான் ஒடிகள் புட்டு அதோட வந்து சிறுக்க வர போட்டு அடிச்சு போட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். இப்ப அதுகளெல்லாம் சாப்பிட்ட ஒடியா தான் இந்த வயசுல இருந்தாலும் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து குரக்கன் புட்டு மத்த காலையில வந்து பிடிச்சவள அப்பம்
1: அப்பம்
5: காலையில வந்து அங்க வந்து போய் வந்து அந்த பனைமரத்துல வந்து அந்த ஓல மாதிரி காங்காந்த பனங்க வர்றது அந்த நார் மாதிரி கொண்டு வரும் வந்து அது காலையில போய் புரக்கிட்டு வர்றது புரக்கின்னு வந்து அடுப்புல இந்த மாதிரி கொண்டு மில்ல தேடை வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து மில்ல தேடை அப்ப வந்து அடுப்பு எரிஞ்சின்னு இருக்கும். எங்கட அம்மா வந்து அந்த ஓலையை மட்டும்தான் வைப்பாங்க வந்து வச்சு வச்சு சுட்டு சுட்டு அப்படியே
1: அந்த ஓலை வைத்து தான் அப்பம் சுடுவார்களா?
5: பனைமரத்துல வந்து நொங்கு வரும்ல நொங்கு மேல ஒரு பாலம் மாதிரி பாலை சொல்றது அது வந்து நாங்க விடிய விட போய் புறக்கிறது வந்து எங்கட ஊர்ல வந்து புல்லா பனைமரம் தான் அதை புறக்கிட்டு வந்து அப்படியே அம்மா அதை ஒவ்வொண்டா ஒண்டா வச்சுதான் இருப்பாங்க. ஏன்னா வந்து சூடு கரெக்டா வரும். அப்படியே பாலப்பம் அப்படியே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசி அந்த மிஞ்சிர அப்ப மாதிரி தானே அப்படியே மொத்தமா கொட்டி போட்டு அது ஒரு களி மாதிரி வரும் வந்து அதை வந்து வெட்டி சாப்பிட்டா அப்படி இருக்கு. அதுகளை சாப்பிட்டு தான் நாங்க எங்க இத்தனை வருஷம் முட்டாலும் இங்க கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கு.
1: பொங்கி
5: வந்ததுக்கு மாவு இருக்கு அப்பம் சுடுறாங்க. இங்க வந்து ரெடிமேட் தாம்பருது இங்க வந்து அந்த ஓவன்ல இதுல ஹீட் பண்ணி வைக்கிறாங்க வச்சுட்டு எடுத்தாலே ஒரு கொஞ்ச நேரத்துல காஞ்சில போகுது.
1: ஆமா
5: அங்க வந்து அப்படி இல்லையே அப்படியே சோப்டா இருக்கு.
1: அந்த அப்பத்துக்கு மா தயாரிப்பதே தாங்களே இடிச்சு அப்படி எல்லாம் தயாரிப்பாங்க?
5: இடிச்சுதான் தயாரிக்கிற வந்து அது அந்த முதல் அரிசி ஒரு எடுத்து வச்சு ரெண்டாவது மாவு அதெல்லாம் அதெல்லாம் வாய் ஊறுது வந்து.
1: ஆமாம், அதுவும் இந்த மத்திய நேரம் இல்லாட்டம் கேட்கும்பொழுது இன்றைக்கு நான் மரக்கறி வேறு தேசியில் பார்த்தா எல்லாரும் மீன் கறியை கொண்டு வரீங்க.
5: மற்ற வந்து கோழி, கோழி சேவல் வந்து, கோழி சேவலை வந்து நாங்கள் மரத்தில் கட்டி போட்டு தான் உரிக்கிறது. உதிச்சு போட்டு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கு?
1: அப்படி இருக்கும் அப்படியா?
5: அது எல்லாம் மிதக்கணும், அதான் அந்த கொழுப்பு வந்து எல்லாம் தானே போடுறது. இங்கே வந்து சிக்கன் எடுத்தா கால் தனிய அந்த உடம்பு தனிய தானே கொடுக்குறாங்க.
1: அது அந்த ஃப்ரெஷ்ஷா உடனே செய்து சாப்பிடும் பொழுது அந்த அந்த வந்து எல்லாம் உடனடியாக தயாரிப்பார்கள். அதுதான் அது கூடுதலான டேஸ்டே கொடுக்கும்.
5: இடிச்சி இடிச்சி எடுத்து நிப்பாங்க. மற்றபடி சின்ன வெங்காயம்னா கூட போடுவாங்க வந்து.
1: ஆஹா,
5: சின்ன வெங்காயம் மற்றங்கிறது ஒட்டங்கள்ல செத்த மிளகாய் எல்லாம் கட்டி வச்சிருப்போம். பச்சை மிளகாய் தோட்டத்துல புடுங்குறது அப்படி போறது. இங்க வந்து நாங்க என்ன செய்யறோம், எல்லாத்துக்கும் தக்காளிய கூட சேர்க்கிறோம் வந்து. அங்க வந்து எல்லாத்துக்கும் சொதிதான், சொதியில வெள்ளக்கறி, வெள்ளக்கறிக்கு வந்து தக்காளி தான், தக்காளிய கூட போட்டு ஒரு சுவப்பாத மீன், சின்ன மீன் அதையும் போட்டு சாப்பிட்டா. நாங்க இங்க சமைக்கிறோம் வந்து அப்படி வருது இல்லையே.
1: அதுதானே
5: மீனை கொண்டது புரிசில கிடக்கு எடுத்து வச்சு நைட் எடுத்து வச்சுட்டு காலையில சமைச்ச ஒன்றுமே வருது இல்லை. தக்காளியும் புரிச்சில கிடக்கு, எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் புரிச்சில கிடக்கு, எடுத்து வச்ச ஒரு இதுவும் இல்லை.
1: ஆமா, உண்மைதான். அப்ப உங்களுக்கு பாரம்பரிய உணவு முறைதான் மிகவும் சிறந்தது.
5: மிகவும் சிறந்தது. அதுல சாப்பிடற குரக்கன் புற்று அதுல எல்லாம் வந்து சாப்பிட முடியும். மற்ற வந்து நாங்க வந்து எங்களோட அம்மாண்ட தாய் சாரு அம்மம்மா, அவங்க என்ன செய்வாங்கன்னா வெள்ளிக்கிழமையில வந்து வடிவா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து சமைப்பாங்க. எல்லாம் குரக்கன் புட்டு எல்லா புட்டு வகையும் இருக்கு. இருந்துட்டு வந்து அந்த காலையில குளிக்க சொல்லி போட்டு எண்ணெய் வச்சு குளிப்பாட்டி போட்டு வந்துருந்த ஒரு கப்பு வந்து இந்த கல்லு இருக்கு அந்த தனிப்பன கல்லு,
1: என்ன விளங்கவில்லை என்ன
5: தனிப்பலக ஒரு மரத்துல எடுக்கிற கல். அவங்க வந்து என்ன கிடைச்சோ எங்க வீட்டுக்குள்ள வந்து பன மரம் தெரிஞ்ச மரம் எல்லாம் இருக்கு. அப்ப அவங்க இறக்குறவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்க. அப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு சிரட்டையில ஒரு பாதி அந்த பாதி கல்ல குடுத்து போட்டுதான் சாப்பிட விடுவாங்க. நல்லா முழுகிட்டு வந்தா
1: சின்ன பிள்ளைகளுக்கா?
5: சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பாரம்பரியம் அங்க இருக்கு அந்த ஊர்ல.
1: அது எதுவும் செய்யாத, சின்ன பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யாதா?
5: சாப்பிட்டா அந்த மாதிரி
1: அப்ப

0: எல்லாருமே இங்க நாங்க ரெண்டு வேலை செய்யறது கொள்றது இதுகள் அங்க ஊர்ல ஒருமே இல்லதா. நீங்க அப்ப வந்தாச்சு ஏற்ற வட்டியாச்சு தக்காளியை போட்டாச்சு ஜிஜகாளி போட்டாச்சு வட்டினா சிக்கனா தூக்குறோம் போடுறோம் உப்பு புளிய போடுறோம் ரைஸ் குக்கர் அங்கால போட்டாச்சு 40 நிமிஷம் குக்கிங் பினி சாப்பிட்டுட்டு ரெண்டாவது வேலைக்கு போகலாம். இதை விட்டுட்டு வட்டி அம்மாக்கள் இங்க எந்த அப்பா அம்மா வீட்டுல இருக்கின்ற ரெண்டு பேரும் வேறதான் அப்ப ஒரு புக்கமர்த்தியா இருந்தா நான் குக்கிங் 15 நிமிஷம் சாப்பிட திருப்பி உடனே கார்ல வலிச்சுட்டு வேலைக்கு போக வேண்டிய மேட்ட வேலைக்கு இங்க இந்த சாப்பாட்டால தான் இங்க நாங்க ரெண்டு வேலை செய்யறோம். அங்கட்ட சாப்பாடு சத்தி இல்லையாட்டா எங்கட அப்பா அம்மா ஒரு வேலை செஞ்சுக்கலாம் விளங்குதான். அப்ப இங்க சுகம் தானே என்னத்த நீங்க அடுங்க டிக்ஸ் கோதாசன் சூப்பர் சின்ன அந்த டிக்ஸ் கேனா உடைக்கிறோம் போட்டாச்சு குண்டக்கறி ரெடி கடையில புட்டி இருக்குது இடியப்பம் இருக்குது சாம்பார் எல்லாம் குத்துறோம் 20 நிமிஷம் சாம்பார் ரெடி. உங்களுக்கு பிரியாணி அடுத்தது பிரியாணி காய் ஊத்தி வந்தா போக்கன் நைஸ் பிரியாணி வாங்கியாச்சு சாப்பிட்டாச்சு போயாச்சு. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்காரர் அங்க கை கழுவி மினக்கறதுக்கே டைம் தேவையில்லை. இங்கே கொங்கோலாவை குடிக்கிறோம்
1: டைம் சேவ் பண்ணலாம். அப்படி சொல்ல வரீங்க
0: டைம் சரியா சேவ் பண்ணலாம். அதுதான் ஆயிலும் கூட
1: இப்ப டைம் சேவ் பண்ணி என்ன செய்ய போறோம்
0: அப்பதான் நீ ரெண்டாவது வேலையை போகலாம். சாப்பிட்டு நல்லா நித்திர கொண்டா ரோட்டிலாம் நித்திர கொள்ளணும் வீட்டில நித்திர கொள்ளாது மற்றது இல்ல. நான் இது கண்டிப்பா சீரியஸா சொல்றேன். இங்க குழந்தைகளையும் அதையும் படிவா பாக்கலாம் குழந்தைகளை பாடம் சொல்லி கொடுக்கலாம் கொள்ளலாம். நானும் அம்மாவோட அப்பாவோட ஸ்லோன்ல வளர்ந்த அம்மா பாக்கலோட அவ காலம்புற 4 மணி கிளம்பினாலும் ராம் மட்டுக்கும் அங்க அம்மா அம்மா போறது இதற்கு சிம்பக்கம் மின்னரம் மட்டும் நிப்பா என்ன காலம்பரம் 4 மணிக்கு தொடங்கி வீடு கூட்டி அப்படி என்று முத்தங்கூட்டி என்று அவைய சமையல் தொடங்கினாடம் சேந்திரா ஒரு சாப்பாடு இப்ப காலம்புற பாவல் ஒரு சாப்பாடு பின்னேரம் ஒரு சாப்பாடு இங்க தூக்கி வச்சால் ஒரு நேர சாப்பாடு தானே. நான் சமைக்க வைஃப் வேலை செய்வா வைஃப் சமைக்க நான் வேலை செய்வேன் ரெண்டு பேரும் வேலை நல்ல காசு வரும் பிரச்சனை இல்லை. கார்ல போறது வர்றது குக்கிங் தின் அதை தூக்கி இது இல்ல மற்றது ஆயிலும் கூட ஒவ்வொரு நாளும் புகை தானே விடிய தொடக்கம் இது மட்டுக்கும் மற்றது நீங்க பழச்சோரை பத்தி கடத்ததுக்கு ரீசன் வந்து எல்லாரும் சொல்லிதான் ஒருத்தரும் தெரியும் ஒவ்வொரு பாக்டீரியா 20 நிமிஷத்துக்கு ஒரு குட்டி போடும் நீங்க சரியா பிரிட்ஜுக்குள்ள அந்த டைம்ல போயிடல அதான் போசியில பிரிட்ஜல் டெம்பரேச்சர் என் போசியில இருக்குது ஃப்ரீசர் அண்ட் ஃபைபர் சீல இருக்குது என்ன போசியில அந்த சாப்பாடு போகணும் உள்ளுக்கு அங்க பாக்டீரியா ஃபோம் பண்ணாது. அப்ப பழஞ்சோறு அங்க வைக்கலாம் இங்க வைக்கலாது எந்த பாக்டீரியா ஃபோம் பண்ணும் வெளியில வைக்கலாது சரியலோ.
1: அது பழஞ்சோறு சாப்பிடுவோம்னா நாங்க இப்ப ஊருக்கு போகணும்
0: ஊருக்கு போனா சாப்பிடுங்க பழஞ்சோறு தான் சாப்பிட போறீங்க பழக்கரை போட்டு சாப்பிடுங்க பழஞ்சோறு வந்து ஹெல்த்தி என்று சொல்லிதான்
1: வந்து உண்மையில் அவ்வளவு ஒரு ஹெல்த்தியான
0: சாப்பாடு ஓ பிஞ்சு மிளகாய் எல்லாம் கடிச்சு சாப்பிட ஊருக எல்லாம் போட்டு நான் சாப்பிட்டுருக்கேன் சரி. ஆனால் அங்கத்தான் வச்சிருக்கலாம் வெளியில வச்சாதான் அந்த டேஸ்ட் கூட. இங்க நீங்க வெளியில இருந்தா இங்க இதன்படி 8 மணித்தியாலத்துக்கு மேல ஒரு சாப்பாடு வெளியில இருந்தால் அதுக்கு சேஃபான இடம் கார்பேஜ். நான் ஒரு செப் பண்ணபடியா சொல்றேன் தெரியபடியா உங்களுக்கு தெரியவா அதான் அந்த டெம்பரேச்சர் வைஸே நான் சொன்னது இலங்கைக்கும் இந்த தயானுக்கும் வித்தியாசம். அந்த சமையல்ல நீங்க ஒரு சின்ன பிள்ளை விட்டாலுமே அது வந்து இப்ப சிக்கலாதுகள் எல்லாம் நீங்க இதன் சிலமன் எல்லாம் போயிட்டு ஆகினா மருந்தே இன்னும் கண்டுபிடிக்கல.
1: பழைய காலத்தை விட நீங்க நவீன உணவு முறையை தான் இவ்வளவு விரும்புறீங்க பாத்தீங்களா ஈஸி
0: என்ன சொல்லுங்க சிக்கன் கறிக்குள்ள வெஜிடபிள் கிரீன் பீஸ் காலிஃபிளவர் பொட்டேட்டோ போட்டீங்களா

0: கடை சிக்கன் ஜேல ஒரு சாப்பாடு இருக்குது, அது நீங்க ரொட்டியில மடிச்சு சாப்பிடலாம், ரைஸோடு சாப்பிடலாம், எல்லாத்தோடையும். வெறும் பிரியாணி வெஜிடேரியனுக்குள்ள சின்ன போட்டிக்கலாம் சிக்கன் பிரியாணி, ஒரு முட்டையா வச்சுக்கலாம், எல்லா சத்தம் உண்டு அவர் ஒரு பிரியாணியில.
1: ஆனா உண்மையில இப்ப நவீன முறையில இப்ப கிரில் எல்லாம் போட்டு சாப்பிடுவார்கள், அது ஒயிலும் இருக்காது உடம்புக்கும் உண்மையில் நல்லது. பழைய காலத்தை விட அந்த சில உணவுகள் வந்து சிக்கன் எல்லாம் அது டேஸ்டா இருந்தாலும் இது வந்து அந்த கிரில்ல போடும் பொழுது உணவு உடலுக்கு நல்லது.
0: அப்படி எல்லாம் கணக்கு இருக்கு அது பஞ்சாக்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி படிக்கணும்னு நான் படித்தபடியே சொல்ல. ஆனா இங்கத்தையா தான் சுவம் அது, எந்த வளத்திலையும் அங்கிட ஒரு படிச்சதுக்கு மேல ஒரு சமையலுக்கு நாங்கள் இதன்னா இங்க தெரியுது சரியான வேஸ்ட் ஆஃப் டைம்.
1: உங்களுக்கு
0: தெரிஞ்ச நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு சமையல் ஏன் உங்களுக்கு ரைஸ் போட ரைஸ் குக்கர்ல ரைஸ் போடவும் பஜ்ஜி ஏண்டா பிள்ளை நான் ஒண்ணும் செய்யல, டிக்கெட் தான் எடுத்து தரலாம் ஈரானுக்கு. ரைஸ் குக்கர்ல ரைஸ் போடனா அம்மாவை ஜோதி பாருங்க பத்து புள்ளி எல்லாம் பிடிக்கல அந்த ஒரு பானையில வடிக்கிறேன்டா அம்மா அம்மா ஆக்கல ஆகலு மொத்தத்தில் சோபாக்கல வீட்டுல இருந்து எடுத்தாதான் எல்லா பொம்பளையிலும் ஆம்பளையிலும் வெயில் செய்ய தொடங்கி நான் குக்கி சோபாக்கும் டிவியும் இருக்கிறதாலதான் நீங்க முழு பிரச்சனை கிச்சனுக்குள்ள எந்த வாய்ப்பு தான் பாக்குறதே இல்லை. ஓ அவ்வளவு வேலை இருந்துக்கிறேன் நான் எல்லாம் தொழில் மலை சமைச்சு போட்டுருக்கேன். காசு வேணும் என்றால் வைஃபை வேலை கட்டிபிட்டு நாங்கள் வீட்டு வீட்டாளர்கள் இங்கிட்ட சமையலும் சாப்பாடு நல்லா பேக ஆரோக்கியத்துக்கு இங்க நல்லா இப்ப என்ன பாருங்கோ உங்களை பாருங்க இந்த வயதுலயும் இருக்கிறது தானே உங்களோட
1: இது என்ன இந்த வயது விளங்கவில்லை. நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் பாஜி, நான் இது சொல்லத்தான் வந்தேன். தனியா
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அந்த பதநீர்ண்டா கல்லு இல்ல, அந்த கல்லு செய்யறதுக்கு முந்தி அடியில சுண்ணாம்பு தடவி விடுவார்கள். அந்த சுண்ணாம்பு தடவும் போது அந்த அது புளிக்காது.
1: அப்படியா?
2: அது அப்படியே தண்ணீரா இருக்கும். அடுத்தது அடுத்த நாள் விடிய
1: எல்லா இதுக்கும் சுண்ணாம்பு தடவ மாட்டார்களா? அல்லது
2: கல்லுக்கு தடவுற இல்ல, இந்த பதநீருக்கு மட்டும் அந்த முட்டியில சுண்ணாம்பு தடவித்தான் வைப்பார்கள். அப்ப அது இறக்கும் போது கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்துருக்கும், அது தெளிய வைத்தும் போது தெளிந்து விடும். மேலால வடிச்சுதான் அந்த சாப்பாடு கெடுக்கிறது. அடியில இருக்கிற மண்டி வந்து சுண்ணாம்பு கழிவு.
1: அந்த கல்லு வந்து அம்மை நோய்க்கு எல்லாம் கொடுப்பார்கள்.
2: கல் எனக்கு தெரியாது, கல்ல பத்தி எனக்கு தெரியாது. அது நானும் குடிக்கிறேன் இல்ல, எங்களுக்கு தரவும் இல்ல. ஆனபடியால் கல்ல பெரு தெரியாது, தெரிஞ்சாக்கள்
1: சொல்லுகிறேன்.
2: பதநீரை எப்படி எடுக்கிறேன்றதான் சொன்னா.
1: நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சுதா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நீங்க எப்படி?
1: நல்லா நல்லா சுகமா இருக்கிறேன். நன்றி, சொல்லுங்க.
3: பழைய பாரம்பரிய உணவு தான் நல்ல, உடம்பு ஹெல்த்தியானது. அந்த சொல்லுவாங்க வயசுக்கு வந்துட்டான மும்பளை பிள்ளையாரு.
1: ஆமா,
3: அவங்களுக்கு ஒரு அக்கா தான். அவன் தான் கடைசி வந்து சாப்பாடு இல்லாம அந்த நல்லெண்ணெயில செய்வாங்க, அந்த பால் புட்டு களி உளுத்தங்களி எல்லாமே உடம்புக்கு தென்பால். இதை பத்த நான் அந்த சின்ன வயசுல பழந்தண்ணி இருக்கலாம், பழந்தண்ணி என்று பழஞ்சோறு போட்டு.
1: ஆமா ஆமா,
3: அதுக்குள்ள நல்லெண்ணெயெல்லாம் விட்டுட்டு அம்மா அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே புசா படிக்கிறோம். 50 புசா போய் அடிக்கிறது தொடர்ந்து.
1: பழம் சோறுக்குள்ள நல்லெண்ணெய் விடுவதா? செய்துதான் செய்வார்கள்.
3: நெல்லெண்ணெய் அப்ப அக்காடை அத்தான் கடை வச்சிருந்தாரு ஹொரியாமத்துல, அப்ப பெரிய கடை, அப்ப அதனால அந்த அந்த வசதி அப்ப
1: இங்கேயும் ஒரு இடம் இருக்கிறது, நீங்கள் உடனடியாக கொண்டு போய் கொடுத்தீர்கள் என்றால் அவர்களே செய்தி தருவார்கள். அந்த எண்ணெய் என்ன உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் செய்தி தருவார்கள்.
3: ஆரோக்கியமான சாப்பாடு
1: அது வந்து பனங்களி ராய்
3: கருப்பணி சீவராக தந்து அம்மா அப்புறம் பானி காய்ச்சி பனங்கட்டி தான்
1: செய்வாங்க.
3: அந்த பானியில இந்த நாளைக்கு ஆடிப்புறம்
1: தெரியும்
3: அந்த பனங்கட்டில இங்க இங்க வந்து இது செய்வாங்க பூல் செய்யறோம்
1: ஆடிக்கூல்.
3: ஆமாம்
1: ஆடிக்கூல்.
3: மற்றது இந்த உளுத்தங்காளி வேற தோசை, தோசைக்கு வந்து உளுந்து வறுத்து சம்பல் அடிக்கிற உளுந்தும் மிளகாய் தேங்காய் போலாம் போட்டு அந்த அந்த உளுந்து முடி உடலுக்கு அடிச்சு அது உடம்புக்கு நல்ல ஹெல்த் நல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அந்த சாப்பாடு.
1: ஆமாம் உளுந்து வந்து ஒரு கொஞ்சம் போடுவார்கள் ராய்.
3: ஓ ஓ அது அடிச்சு
1: சம்பல் செய்யும் போது நல்லாக இருக்கும், நல்ல
3: டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெயில சுட்டு சாப்பிட ஒன்னு
1: ஆமாம் ஆமாம். அது அது மட்டுமின்றி அங்கே வந்து சாப்பாடு முறையில்
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. சாப்பாட்டு முறைகளில் வந்து உடற்பயிற்சி நிறைய உடற்பயிற்சியும் இருக்கும். தாங்களே செய்து சாப்பிடும் பொழுது அது இப்போ எல்லாமே ஆட்டுக்கு எல்லாமே அண்டு செய்யும் பொழுது அது பெரிய ஒரு உடற்பயிற்சியை கொடுக்கும். இப்பொழுது காலகட்டத்தில் அதுகள் எதுவுமே இல்லை. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
4: நாடமாத்தியாக நன்றி. நீங்க சொன்ன உடனே நான் இருக்க கண்களை மூடி அந்த அப்படியே வீட்டை நினைச்சு பாத்துறா. நீங்க நல்லா இருந்தது எல்லாம் காட்சி கொண்டு இருந்தது. இப்ப இது என்ன சொன்னார்ல அந்த புதிய முறை சமையல் வந்து வேகமா சமைக்கிறேன். அது இப்ப நாங்கள் வீட்டு இருக்க இங்கத்த இது வந்து வேகமா இருக்கு. நாங்க ஊர்ல அம்மாக்கள் அம்மாக்கள் சமைச்சோம்னா அந்த வாசல்ல நான் ரெண்டு வாழை ஆட்டி கொண்டு நிற்கும். அது மாதிரி நாங்க ரெண்டு பசியில ரெண்டு துடிப்பு எவ்வளவு நேரம் எடுக்கும் அவ சமைக்க இங்க ஒரு அழுக்கும் தேங்காரால் திருவும். ஆனால் அந்த அந்த முறை நான் பிடிச்சது அந்த பழைய சாப்பாட்டு முறை. மற்றது அந்த
1: தேங்காயை பாய்ப்பது குறைவு, தேங்காய் பால் எல்லாம் எடுப்பது குறைவு. அங்க வந்து தேங்காய் இல்லாமல் சமையல் செய்ய முடியாது.
4: அங்க தேங்காய் எங்கட விட்டு எல்லாம் ரெண்டு மூன்று தேங்காய் எல்லாம் பாவிப்பினா. மற்றது அந்த பழைய எனக்கு சோறு சாப்பிட விருப்பம் இல்லையா. அந்த பழைய சோறு இருக்குத்தானே இங்கே விசேஷங்களுக்கு வேண்டா எங்களோட சொந்தக்காரர் பக்கம் எல்லாம் இங்கே வேண்டா சில எங்களை திரும்பி நான் கொண்டாந்து. அப்ப என்னன்னு சொன்னால் அந்த நேரம் ஆண்கள் நான் சமைப்பார்கள். அப்ப நான் மனசுக்குள்ள வழிகாட்ட மனசுக்கு யோசிப்பேன், நான் பொண்ணு அப்புறம் இருந்தாலும் சமையல் காரணம் தான் கல்யாணம் கட்டணும் அப்படி இருக்கும் தெரியும் நான். அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சாப்பிட. அதே மாதிரி நானும் இங்க பழஞ்சோறு செய்து பார்த்தேன், சரி வரையில அம்மா அவையல் பெண்கள் இந்த காய் போடுறதோ என்னவோ தெரியவே இல்லை. அதோட வித்தியாசமான சுவையா இருக்கும், அந்த பழைய சோறு போட்டு அதுக்கு பழைய புட்டு போட்டு பைத்தங்க மற்றது என்ன முருங்கைக்காய் கதைகள்ல அம்மா குழச்சி போட்டு அந்த வாழையில துண்ட பிரித்து கொண்டே திறனாங்கள் அந்த கவி சாப்பிடுவோம் நாயர் சாப்பிடுற மாதிரி, அதோட வித்தியாசம் அது அந்த எல்லாரும் கூடி இருந்து. மற்றது நேற்று எனக்கு அம்மாவும் மக்காவும் சொல்லிச்சு அந்த பலாப்பழம் இருக்கு தானே, பலாப்பழம் சாப்பிட்டா இந்த நினைவு தானே பெருமாள். நான் தனியா பாதி பலாப்பழம் கூடி சாப்பிட்டேன் வீட்டு. அப்ப இடக்காடி வீட்டுக்கார என்ன செய்யணும் மட்டும் சொன்னா இடக்கு நடந்துரும் போட அதை எழுத்தா அந்த பலாப்பழம் சக்கை இருக்கு தானே, அந்த சக்கியல் கூட நல்ல டேஸ்டா இருக்கும் இல்ல. அதெல்லாம் அப்ப என்ன இப்ப இங்க நான் அந்த பலாப்பழங்கள் சாப்பிடுறேன் இல்ல
1: சக்கையில டேஸ்டா இருக்குமா
4: அந்த பலாப்பழத்தை தும்புமா இருக்கும் இல்ல அதை கூட தான் பிடிங்கி சாப்பிடுவேன். அவ்வளவு பிடிக்கும் எனக்கு
1: அது வந்து ஆடு மாட்டு தான்
4: அதான் அம்மா நேற்று அக்கா அம்மா சொல்லிக்கிட்டு அங்க பக்கத்து கூட நாடாம்பாக்க போறது அப்ப அக்கா அழுத்து கொண்டுதான் போவாள் என்று சொன்னால் பலாப்பழத்தை எடுத்து ரக்காண்டி ஒழிச்சு வைத்து வேண்டாம் நான் சாப்பிடக்கூடாது இல்லையே நான் நடந்துருமாண்ட பயத்துக்காண்டி. அப்ப அந்த சக்கிய போய் வேட்டா கூட பிடுங்கி சாப்பிடுறேன் என்ன அப்படி.
1: அந்த பிளாக்காயில வந்து பிளாக்காய் கறி செய்வார்கள் சில கோயில்களுக்கு வந்து தேருக்கெல்லாம் பிளாக்காய் கறி செய்வார்கள் அது நல்லாக இருக்கும்.
4: அது நல்லா இருக்கும். பட் அதே போல தோசை இருக்கு தானே அங்க தோசை சுடையக்குள்ள அம்மா சுட்டு கொண்டிருக்கிறத சாப்பிட ஆசையா இருக்கும். அந்த இடம் அங்கதான் வயிற்றுல இடம் இருக்கோ தெரியாது, மற்ற சாப்பாடுகள் கொஞ்சம் சாப்பிடணும் வந்துடும் அது சுடச்சுட அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கணும் சம்பல் அந்த சம்பளம் அது மாதிரி அந்த அம்மா பக்கத்துல இருந்த அண்டைக்குள்ள அந்த அம்மா அந்த பார்வை முறை அன்பு பார்வையா இருக்கும் அது அதை உண்மையில ஒரு கற்பனை பண்ண முடியாது. அதே போல அந்த கடலை அவள் சரஸ்வதி பூசிகளுக்கு எல்லாம் கூட அமைப்பினம் தானே அது நல்லா இருக்கும். மற்றது இந்த எங்களை விட்ட மூன்று பொம்பளை பிள்ளை இருக்கணும் ஒரு சொல்ல வழங்க நினைக்கணும் அந்த அவைக்கு கொடுத்த பத்தியம் முழுக்க நான் தான் சாப்பிட்டு முடித்தது அந்த களிகள் எல்லாம். அப்ப அம்மா சொல்லு அவளைக்கு பார்த்தோட அவக்கு பார்த்ததான் கூட உண்டு அப்படி அவளை அவளை கொஞ்சத்துக்கு விட சாப்பிட மாட்டாளவே அது மிச்சம் முழுக்க நான் தான் சாப்பிட்டு அந்த களிகள் அது அது ஒரு அந்த அதெல்லாம் இப்பவும் இப்படி நிக்குது அதெல்லாம் இப்பவும் ஓடுது உள்ளாக்கு. மற்ற ஆடிக்கூழ் இருக்கு தானே,
1: ஆமா
4: ஆடிக்கூழ் இப்ப கொஞ்சம் இது போதும் காய்ச்சி நான் போயிட்டு ஆடிக்கூழ் எனக்கு அம்மா விட்டு பிரிஞ்ச அப்புறம் எனக்கு குடிக்க கிடைக்கே இல்ல. அது அது ஒரு உண்மையா ஒரு நல்ல இது அந்த
1: கோயில் வழியெல்லாம் நான் நினைக்கிறேன் ஆடிக்கூழ் கொடுப்பார்கள் ஆடிப்பறப்புல கோயில் வழியெல்லாம் ஆடிக்கூழ் இருக்கு.
4: நான் இப்போ இப்ப கோயிலோடு போயிடாது எனக்கு அப்பா என்ற தங்கச்சியார் இருந்தபடியா போயிடாது. நான் அதை இங்கே எப்படி அந்த களி மாவண்டு இருக்குது இந்த களி மாவண்டு இருக்கு அதை அப்படியா தமிழ்நாடு தெரியல இன்றைக்கு தமிழ் கடையில போய் கேட்டா தான் தெரியும். இன்றைக்கு இத்தனை அம்மா விட்டு பிரிஞ்ச அப்புறம் குடிக்கலாம் எனக்கு அது ஆடிக்கூழல் மோதவ மட்டும் நல்ல விருப்பம். அந்த ஆடிக்கூழ் வந்து அந்த இறந்தாக்களுக்கும் படைக்கிறது எங்களை வீட்டு மாமாவால் வந்து அவருக்கும் படைக்கிறது. அது பிடி ஒலம்பி கூட ஒலம்பினோடனே குடிப்போ வளம் ஆசையா இருக்கும் சக்தி வத்தி போயிருக்கும். அது அந்த அந்த சாப்பாடுகள் அங்க இருக்க அவ்வளவு சில சில சாப்பாடுகள் அவ்வளவு பெருமை தெரிய இல்லை. இங்க வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனால் அங்கத்த வாழ்க்கைய நச்சு பார்க்க முடியாது. அதை விட இன்னொரு சுவையன்று சொன்னால் அது அந்த பெண்கள் இந்த கைப்பற்ற அந்த பாக்கியம் இருக்கோ
1: அது மிகவும் ஆண்கள் வந்து பெண்களை விட நிஜமாகவே சொல்வார்கள் அம்மாக்களுடைய சமையல் என்று. இருந்தாலுமே நிறைய ஆண்கள் நிறைய பேர் வந்து செஃபா இருப்பார்கள் அவர்களுடைய சமையல் தான் நீங்கள் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் அந்த சாப்பாடுகள் தான் இருக்கும். அப்ப எது சிறந்த
4: யாரும் இப்ப நீங்க சொல்ற சரி இப்ப அதான் சொன்னானே நான் புசிரசங்கல்ல போய் கல்யாண விடுவல்ல சாமத்தியோட சாப்பிட்டா நான் அம்மாக்கே சொல்லுவேன் என்ன பெண்ணா பெற்றிருந்தா நான் ஒரு சமையல் காரணம் தான் கட்டிருப்பேன் சொல்லுவேன் அப்படி சுயா இருக்கும்.
1: அப்ப நீங்க இருந்திருந்தா நீங்க நீங்களே சமைச்சிருக்கலாமே
4: அப்படி யோசிப்பேன் அப்படி அப்படி யோசிப்பேன் அந்த சுவையை பார்த்து. ஆனா பிறகு பார்த்து பிறகு அந்த சாப்பாடு சீர்ந்து முடிஞ்சா பிறகு பிறகு அம்மா தான் புகழ்ந்து கொண்டிருந்தேன் என்றால் அந்த அதை என்னட்டு சொன்னா எனக்கு அது அம்மாவோட பாசம் கூட என்று அறியல அது எனக்கு அந்த பெண்கள கைப்பட்டு அது என்னத்தை சாப்பிட்டாலும் அது பெண்கண்ட கையால அந்த அம்மாண்ட கையாலயோ ஒரு சொம்பு தண்ணி வேண்டி குடிச்சாலும் எனக்கு அது அமுதமாய்த்தான் இருக்கும். அங்க சொம்புல இங்க நாங்க தண்ணி வேற மாதிரி இல்ல குடிப்போம், அது அமுதமா தான் இருக்கும். நன்றி, மட்ட வெங்காய கூட நன்றி.
1: நன்றி, நன்றி சிறப்பு எந்த மிக்க மிக்க நன்றி. ஆமாம், அதே மாதிரி அந்த பாரம்பரிய உணவுல என்ன, அதாவது என்னண்டால் ஒரு பேப்பர் கலரில் ஒன்று இருக்கும், ஒரு களி மாதிரி செய்வார்கள். அழைப்பதற்கு நேரே சந்தித்துக் கொண்டு பார்க்கலாம். ராசவள்ளி கிழங்கு, ராசவள்ளி. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
5: என்ன பேப்பர் கலர், அது ராசவள்ளி கிழங்கு சொல்றீங்க?
1: ஆமாம், ஆமாம்,
5: ராசவள்ளி கிழங்கு உண்மையில அது அருமையான சாப்பிடாங்க. அது கொஞ்சம் பயரும் போட்டு செய்வாங்க அம்மா, நல்லா இருக்கும். மற்றது
1: அது இங்க செய்யும் பொழுது அந்த கூடுதலான பேர்பிள் வராது, ஒரு லைட் பேர்பிள் தான் வரும். அந்த பெரிய சுவையாக இருக்காது. ஆனா அந்த ஊர்ல எல்லாம் அது நல்ல பேர்பிள், டார்க் பேர்பிளா இருக்கும். ஒரு டேஸ்ட் ஒரு வித்தியாசமாக இருக்கு.
5: அது என்ன சொன்னாங்க,
1: சாப்பிடலாம், இன்னும் டேஸ்டா இருக்கு.
5: அது இங்க வர அந்த கொஞ்சம் அந்த பிஞ்சு கிழங்குகள், மற்றது அங்க அந்த தோட்ட பக்கங்கள்ல போயிருந்தா அந்த கிழங்கு வரும். அது ரெண்டாவது அந்த கொஞ்சம் அந்த திரண்டு அந்த கர்ண கிழங்கு மாதிரி மண்ணுக்கு இருந்து புள்ளையே ஓணும் அந்த ராசவள்ளி கிழங்கு. அது கொஞ்சம் அந்த சட்டி கிழங்கு மாதிரி வரும், பெரிய அந்த ரவுண்டா வரும். அந்த கிழங்குகள் தான் அந்த அந்த கலரை கொண்டுரும். இங்க வரத அந்த சின்ன அந்த குட்டி வேறுகள் அந்த அதுல கம்புகள்ல வர கிழங்குகள் அந்த இதான கிழங்குகள்லாம் வரும். மற்றது இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து வர கிழங்கு இல்லையா, அது நம்ம இந்தியால இருந்து மற்ற கொழும்பு பக்கம் மங்காளி பக்கம்ல இருந்து வர வேண்டியிருக்கும். அந்த காலி பக்கம் மாலி பக்கம் அப்ப யாழ்ப்பாணம் மங்காள கட்டுவன் குன்னால கட்டுவன் அந்த நீர்வேலி பக்கம் இருந்து வர கிழங்குன்னு சொன்னா கூட அந்த கலர் பொருட்கள் தான் அடிக்கும். மற்றது பதநீர் எப்படி சொன்னீங்க, கூவில் கண்டு குடிச்சுதான் நாங்கள் வளர்ந்தது எங்கட உடம்பு. அங்க தீர்மலைக்கு போனால் ஒரு கிழமையும் போறது போனால் அங்க அந்த கோவில் பக்கம் இருக்கு, அதுல அந்த பதநீர் இருக்கு. அங்க அங்க அந்த கோவில் இடம் அந்த இடத்துக்கு பேர் கோவில், அங்கதான் அந்த கல் இருக்கு. அந்த பதநீர் கண்ட சுண்ணாம்பு ஓட்டு போதா சொன்னார், அந்த சுண்ணாம்பு தடவை சொல்லி அது சுண்ணாம்பு தடவி அதை வச்சிருப்பார்கள். அந்த கல் உண்மையில குடிக்க, அது அது ஒரு மெக்க கல்ல குடிக்கிறத விட அந்த கல் சரியான டேஸ்டா இருக்கும். குடிக்க குடிக்க ஆசையாக இருக்கும். ஓ பதநீர், ரோமம், அது அந்த கேணியில கடற்கரையில குடிச்சிட்டு வந்து புறகு திருப்பி அங்க போய் அந்த அந்த குடிச்சிட்டு புறகு திருப்பி வர்றது கடலுக்கு கேணிக்கு குளிக்கிறதுக்கு. அப்ப உண்மையில அது அந்த அது சொற்க மாத்தன் இருக்கும் அந்த லைஃப் எல்லாம். மற்றது
1: அந்த பழைய வரிக்காதா,
5: இல்ல இல்ல இல்ல அது வரைக்கும் சரியா வரைக்கும். அப்ப அது கணக்கா அது அந்த கணக்கா குடிக்கா குடிக்கூடாது, தெரியும் அந்த அளவு தெரியும். அளவு குடிச்சு நாங்கள் குடிக்கலாம் போறது அஞ்சாறு பேருந்து போவோம், அப்புறம் திருப்பியும் போய் அந்த லைஃப். மற்றது நீங்க புதிய முறையா நம்ம பழசு மேல உண்மையா நல்லா தானே, அது அந்த வேதனைக்கு ஓகே. அந்த சாப்பாடுகள் மற்ற ராசிக்கிழங்கள் மற்றது உளுத்தங்கள் எல்லாம் சூப்பர் ஜாமான். ஒடியல் ஒடியல் புட்டு மற்றது அந்த பழங்கொடி அந்த துவையல் எல்லாம் இருக்குதானே. மற்ற கடலை அந்த நீங்க சொன்னீங்க அந்த கொண்ட கடலை அந்த குடும்பி இருக்கும் அதுல முருகன்
1: கடலை.
5: ஆமா, அந்த கடையில எல்லாம் அங்கத்த வெதருக்கு சாப்பாட்டு போக்கு. அங்க டெம்பரேச்சர் இது என்ன மாதிரி பயங்கர டெம்பரேச்சர், அப்ப அது சமீபாடையும் மற்றது நாங்கள் ஓட்டத்தை நிக்கிறது தானே. ஃபுட்பால் விளையாடுறது, தாச்சி விளையாடுறது, சைக்கிள் ஓட்டம், இதை விட செகண்ட் ஷோ படத்துக்கு போறது. அப்ப நாங்கள் 24 அங்க வேலை தான் எங்களுக்கு.
1: அது மட்டும் இல்ல, சாப்பாடு செய்வதற்கே நிறைய வேலை செய்துதான் சாப்பிடுவார்கள். எல்லாம் அரைச்சு அம்மியில இடிச்சுதான் எல்லாம் செய்வார்கள்.
5: அது கணக்கா ப்ரொசஸ் இருக்கான அங்க அம்மா. அதெல்லாம் ஒரு அரை மணித்தேரம் ஒரு மணித்தேரம் செய்திருவாங்க. அந்த அரிய கரைக்கிற வேலைகள், அந்த புட்டை நாம வச்சு மூன்று நாள் அரியலாம் பேப்ப ஒரு ஒரு ஒன் அவர் வேலை கிடையாது அம்மாக்கு சமையல்.
1: அப்ப இந்த காலத்துல என்ன அம்மா ஒரு 10 நிமிஷத்துல சமையல் முடிச்சிருவா?
5: அம்மா இப்ப இப்ப தங்கச்சியோட இப்ப பாரம்பரிய சாப்பாடு வேணும்னு சொன்னா நான் தங்கச்சி விட்ட போனா சரி, அவ இந்த வீட்டுல எல்லா சாமானமே இருக்கு. அந்த ராசவள்ளி கிழங்குகள் மற்றது இந்த அந்த சின்ன கப்பல் வாழைப்பழங்கள் மற்றது எல்லாம் எல்லாமே வச்சிருப்பா தங்கச்சி. அப்ப அந்த அண்டியும் இருக்கிற அம்மா அந்த தங்கச்சியும் அங்க இருக்கிறா. அப்ப கர்ண கிழங்கு நேற்று போனா இப்ப கத்தரிக்காய்க்கு அந்த பிளாக்கொட்டை எல்லாம் போட்டு என்ன கறி வெள்ளை கறி வச்சிருந்தா. அப்ப எனக்கு அந்த பிளாக்கொட்டை சாப்பிடுக்க பழைஞ்சு வந்து நான் வந்து நாங்க கதை கேட்டது. அப்ப அந்த பாரம்பரிய சமையல் தான் நாங்க நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அப்ப பாரம்பரிய சாப்பாடு நல்லது தான். பாரம்பரிய சாப்பாடு சாப்பிடுறேன்னு சொன்னா இங்க இதே சொன்ன மாதிரி நாங்க ரெண்டு பேரும் செய்ய போறோம். ஒரு வேலை செய்து கொண்டு மற்ற மிச்சத்த பிள்ளைகளுக்கு பாரம்பரிய சாப்பாடுகள் சாப்பாடு கொடுத்தாண்டு அவள் ஜிம்முக்கு போடும் மற்றதுங்கள மாதிரி வேலை கூட செய்ய போறோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
5: மற்றது நான் எனக்கு இங்க இந்த புதுச்சமையல் இது என்ன புதுச்சமையல் விருப்பம் என்றால் இப்ப மிஸ்டர் கிரீக்கு போனால் நல்ல சலாட்டு பிளாக் பள்ளி அந்த இதெல்லாம் போட்டு நல்ல சிக்கன் மற்ற பொட்டேட்டோ எல்லாம் போட்டு தருவாங்க. அது மாதிரி சாப்பிட்டா
1: இருக்காது.
5: இருக்கும் கடலையும் போடலாம், ஒரு முட்டையா வச்சு போடலாம், மற்றது பாபுக்கு சோச போட்டு கிரீன்ல போட்டு சிக்கன் எடுத்து, மற்றது பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் சரியான விட்டமின் சி இருக்கேன். ஜெர்மன்ல எல்லாம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் மெயின் சாப்பாடு. அப்ப பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் நிறைய சாப்பிடலாம், அதுல விட்டமின் சி இருக்கு, நிறைய இருக்கு. மற்றது அந்த நல்லெண்ணெய் எடுத்துட்டீங்க, நல்லெண்ணெய் அதுல அந்த சரியான விட்ட அதுல அந்த சீரோ கொலஸ்ட்ரால் நல்லெண்ணெய்
1: தேங்காய் வந்து பாவிக்க கூடாது. சில சில வருத்தங்களுக்கு இப்ப அல்சர் ஆக்களுக்கு எல்லாம் தேங்காய் வந்து அந்த காலையில் சாப்பிட்டா நல்ல என்று சொல்வார்கள்.
5: கூட சாப்பிடக்கூடாது, உளுத்தங்களி அதெல்லாம் போட்டு நான் சாப்பிடறேன். கறிகளுக்கு எல்லாம் இங்க இந்த திண்ணில எல்லாம் பிறகு தானே, அது கொஞ்சம் டேஸ்ட் கூட தான். ஆனா நிறைய தேங்காய் நிறைய சாப்பிடுறது கூட இல்ல. சில பேருக்கு அந்த சில பேருக்கு அந்த உடல்ல உடம்புக்கு அந்த தேங்காய் ஒத்து வராது. சில பேருக்கு அவர்களுக்கு அந்த காலில் அந்த சின்ன இது மாதிரி வரும், ஒரு தடிப்பு குணங்கள் மாதிரி அப்படி இப்படி எல்லாம் பேரு. சில பேருக்கு ஒரு சின்ன சின்ன அந்த பருவல் மாதிரி எல்லாம் பேரும் அந்த தேங்காய் பால், சில பேர் உடம்புக்கு. அப்ப அது தேங்காய் பால் நிறைய அந்த நிறைய சாப்பிடக்கூடாது. தேங்காய்ல சரியான சத்து இருக்கு தேங்காய் பால். நான் ஊர்ல நாங்களா தான் சாப்பிட்டு வந்தேன்.
1: விருப்பமா
5: இருக்கு
1: என்ன செய்வது,
5: நாக்குக்கு நல்ல டேஸ்டா இருக்குன்றது. மற்றது இதே சொன்ன மாதிரி டைமும் சரியா பிடிக்கிறது. ஆனா மனைவி செய்திருவா, நூல் சாப்பாடு செய்திருவா, நான் அது சாப்பிட கொஞ்சம் குறைவு.
1: எங்களுடைய பாரம்பரிய உணவுல கொஞ்சமா எடுத்தாலும் அது உடலுக்கு அவ்வளவு நல்லது.
5: இப்ப வியாழன் வள்ளி மச்சன் சாப்பிடுறேன் இல்ல, நான் இருந்துட்டு சில பாட்டியல் முக்கியமான இதுல சாப்பிடுவேன் பிரச்சனை இல்ல. இப்ப இந்த பர்கர் கிங்க்கு போனா இப்ப இம்பாசிபிள் இது இருக்கு, வெஜ்ஜி பர்கர் இருக்காதான் போறதுக்கு நிக்கிறேன் நான்.
1: அத போய் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் தீபன்.
1: வணக்கம் தீபன், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், நீங்க?
1: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
6: சாப்பாடு சாப்பாடு மிஞ்சினாட்டா அவிக்கிற பழஞ்சோறு கிடக்கும், பழஞ்சோறு குடிக்க போட்டு கறி இல்ல மீன் வாங்க போட்டு குழஞ்சி போட்டு குடிக்க வேளாறு தொட்டத்துல கொண்டு வைக்க கொண்டு சாப்பிடணும் அப்படின் அது அதுல சாப்பாடு சாப்பிட்டா அந்த பசிக்கவே வசிக்காது எங்களுக்கு.
1: குளிர்மையை கொடுக்கும்,
6: உடம்புக்கு நல்லது. மட்டை வந்து எங்க நாங்க வந்து சாப்பாடு பேச வந்து பதினஞ்சாயிரம் பயில வந்து எல்லாம் முன்னாடி இருக்கு கடையில வேண்டி பண்ணிருக்கோம். வீட்டை சாப்பிடுற கூட கடைய கூட விளையாண்டு இல்ல கல்த்தி இல்ல
1: போட்டு
6: சாப்பாடு சக்கரை போட்டு தங்கவ போட்டு குத்தி அந்த உருண்டை பிடிச்சி சாப்பிட்டு அந்த உடம்பு சேர்த்து இப்ப முக்கண்டாக வந்து இப்ப பழையால கேட்டு பேங்க நிறத்தில கொண்டு கேட்டு பேங்க ஒருத்தரும் இந்த வேற கொலஸ்ட்ரோலோ டயபெட்டிக் இருக்கணும் சொல்ல மாட்டேன்.
1: ஆமா உண்மைதான். ஆமா
6: கொஞ்சம் சாப்பாடு வந்து பழைய நடைமுறைகள் வந்து கிரைண்டர் இல்ல இன்னைக்கு வந்து கிரைண்டர் இப்ப ஊர்ல வந்து அம்மி ஆட்டுக்கால் உலக்க உரல் வந்து அங்க அரிசி மாதிரி எல்லாம் ஊரை விட்டு தான் அடிச்சு
1: கண்டிப்பா சில இடங்கள்ல வந்து உள்ளுக்கு கலர் போடுவார்கள் என்று சொல்வார்கள்.
6: நரசிம்மா வந்து பவுடர் நீங்க புட்ட வைக்கிறது கலர் வைக்கிற வித்தியாசமா நரசிம்மா வந்து ஊர்ல வேலை வேணாது. இங்க வந்து எல்லாம் ரெடிமேட் எல்லாம் இந்த கலகம் வருத்தம் வெள்ளத்து விட்டு சொல்லி அந்த கிழக்கு இந்த கேன்சர் சொல்லி கணக்கு வருத்தப்பா உள்ள வந்து அதுக்கு கேன்சர் சொல்றது வருத்தம் இல்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா
6: உள்ள வந்து இலவுடைய முருங்கை அதெல்லாம் இங்க வந்து காசு கொடுத்து
1: இருக்கு.
6: எனக்கு இளவழியா எனக்கு கூட விருப்பம் முசிட்டா வெளியே சாப்பாடு அதெல்லாம் வந்து உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான சாமான் முசிட்டை முருங்கை இல்ல அதுல வரத்து உடம்பு சாப்பிட்டா உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான சாமான் முருங்கை உடம்பு இல்லாத எடுத்து சட்டு இங்க வந்து சில மறக்க என்ன கஷ்டம் வந்து நம்ம மறக்க பஞ்சு உருகிற பஞ்சு எடுத்து
1: அமைச்சா
6: ஊர்ல வந்து அப்படி இல்ல ஊர்ல வந்து வளைய சாப்பாடு சொல்றதுக்கு ஆக்கள் இல்ல இங்க வந்து என்ன சொல்ல விளையாடு சொல்லி
1: வணக்கம்.
7: இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நீரை நாம் பத்தும் போது அது வெள்ளை கலர்ல வந்துடும்.
1: எனக்கு
7: அப்ப நான் அந்த கோலுக்கு சும்மா சின்ன கோல்ல கோயில்ல தான் அப்ப நான் என்ன செய்ய ஒரு பொங்கல் வச்சப்ப எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலையே ஒன்னோட என்னட்டு குடிக்க விடுறேன். அப்ப நான் என்ன செய்ய ராசவழி கிழங்கு நியூஸ் பயிற்சியில அல்ல போயிருந்தா நல்ல கிழங்கு ஏதாவது கழிவே இல்ல கிழங்கு அப்படி கொழந்து நான் பிரியை செய்தா அல்ல பர்பிளா வந்து பர்பிள் கிளா இருந்தேன் ஒட்டுமே மிக்ஸ் பண்ணிடுறேன் நான் ஜஸ்ட் கிழங்கும் பாலும் தான் விட்டேனா அப்படியே இருந்தது எனக்கு அங்க அந்த சோப்பு கலர் அப்படியே இருந்தது. கொஞ்சம் பத்த பத்த அது கொஞ்சம் கலர் மாறிடும், வீடுகள் எல்லாம் போகும்போது கலர்கள் மாறிடும். ஆனா இது நல்ல ஃப்ரெஷ் கிளாங்க, நல்ல கிளாங்கு. நான் அத அந்த கிளாங்க சீசன் முடியும் பிறகு ஒவ்வொரு கிளாமே இப்படியோட வச்சுட்டு வச்சுட்டு அது செய்யறது நல்லா இருக்கும். அது என்ன கஜ்ஜியா குடிக்கிற போதும் அப்படி நல்லா இருக்கும். சுண்டல் அப்படிலாம் சுண்டலும் சேர்ந்து நான் முதல் நாள் கொட்டைக்கடலையே போட்டுட்டு அதை அவிச்சு அதுக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் மாங்காய் எல்லாம் இப்ப மாங்காய் சீசன் தானே, மாங்காய் எல்லாம் திருவி போட்டா யாங் பிள்ளைகள் எல்லாம் அடிபட்டு சாப்பிடுங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அவ்வளவு அந்த சுண்டல்ன்றது அதெல்லாம் பெறும். அம்மி வந்து இப்ப ஊர்லயே இப்ப யாருமே அம்மி யூஸ் பண்றே இல்ல, ஆட்டுக்கல் யூஸ் பண்றே இல்ல, உடனே யூஸ் பண்ண மாட்டினோம், எல்லாருமே அங்கேயே விட்டுட்டோம். ஆனா இங்க வருது அம்மி ஆட்டுக்கல் உடல்லாம் இப்ப தரம் இங்க பாதிக்க வலிக்கிட்டு. ஆனா என்ன தனதுக்கு அரைச்சி சமைக்க டைம் காணாது, அது ஒன்று வேலைக்கு போறது என்ன பண்ண முடியும் மேல, அது ஒரு நாளைக்கு தான் அரைக்க முடியும். அரைக்கிறதுக்கு இருந்து அரைக்கிறதுக்கு வீடு வசதியா இருக்கணுமே. நான் ஒரு சின்ன அம்மிய வச்சுட்டு எப்பயாச்சும் மாணவிக்கு இந்த பீரியட் அமையல அரைப்பேன் இருந்து மினக்கட்டு அரைக்கிறதா, அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அரைக்க முடியும் மங்காள விட்டுருவோம், அப்படியே அடுத்த மாதம் திருப்பி அரைக்க திருப்பி அரைப்போம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
8: பாணி மாதிரி வர பாணி வரும் சுண்ணாம்பு கடாய் போட்டு பெனையாக்க கல்லு வருது, கல்லுமே ஒரிஜினலா வரக்குள்ள இனிப்பு தான் பாலையால வரக்குள்ள பழியில இல்ல மதுவம் புளிச்சா போல மதுவம் உண்டாய் புளிக்குது, வழியில் உள்ள காத்துல இல்ல இதுகள் வந்து விழுந்து அது மதுபமாகி அது புளிக்கப்படுறதுதான் கல்லு. சுண்ணாம்பு இருக்கக்குள்ள அது அந்த மதுவம் பிடிக்க
1: மாட்டேது.
8: அப்ப அது கருப்பணி, கருப்பணிக்கு காய்ச்சி கொண்டு போதும் பாணிமாயி படியும் சீனிய நீங்க காய்ச்சி கொண்டு போகக்குள்ளதுன்ற மாதிரி தான். அப்ப
1: கல்லு கல்லுண்டாலுமே இப்ப காலத்துல இருக்கிற நிறைய இந்த மது வகைகளுக்கு அந்த கல்லு வந்து உடலுக்கு நல்லது தானே.
8: ஓ கல்லு கூடாதுன்றது கல்லு கல்லு உடன் கல்லதான் நல்லா இருக்கு, மினிக்கும் கொஞ்சம் லேட்டா போனா புளிச்சு போடும், புளிச்சால் தான் நாங்களுக்கு வேலையை கொடுக்குறோம் கூடுதலா வேலைய முட்டு வினம் போய்.
1: நல்லது, நன்றி.
8: களி களிக்கு நல்லெண்ணெய் விட்டு போட்டுதான் தின்பினம்
1: என்ன
8: அதுக்காண்டி ஊத்துறது இல்லை, ஒரு ஒரு ஒரு இதுக்குள்ள தட்டுல நல்லெண்ணெய் ஊத்திட்டு மெல்லா தொட்டு தொட்டு தான் தின்பினம். அதுக்காண்டி நல்லெண்ணெய் குடிச்சால என்ன செய்யும், வயது எல்லாம் பிரச்சனையை கொடுத்துடும்.
1: ஆனா நல்லெண்ணெய் குடிப்பது தானே, நல்லெண்ணெய் வந்து அதுக்காக நிறைய குடிப்பது இல்ல,
8: பெண்களுக்கெல்லாம்
1: ஆமாம் கொடுப்பாரு
8: பெண்களுக்கு கொடுக்கறதோ நீங்க சொல்றது.
1: நல்லது, நன்றி நன்றி. நம்ம வீட்டை போகணும்,
8: வீட்டை போய் சாப்பாட்டை சோதிச்சு உடனே செய்யாதீங்க, பழத்து சாப்பிடுங்க.
1: ஆமாம் நன்றி
8: நன்றி.
1: ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உண்மையில் அந்த பாரம்பரிய உணவு வந்து அவ்வளவு அற்புதமானது, ஆரோக்கியமானதும் கூட, அது மட்டுமின்றி அது நிறைய உடலுக்கு வந்து உடற்பயிற்சியும் கொடுக்கும். இப்பொழுதைய காலகட்டத்தில் சொன்ன மாதிரி எல்லாரும் குயிக்காக சமைப்பார்கள், ஏனென்றால் எல்லாரும் வேலைக்கு போக வேண்டும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் இங்கே இந்த காலநிலைகளும் அப்படி மாறிவிட்டது. அதனால் எங்களுக்கு இந்த பாரம்பரிய உணவு முறையை எடுத்துக்கொண்டு வருவது வந்து இங்கே நிறைய பேரில் அது செய்வது குறைவு. ஆனால் அதை ஒரு அளவாக சாப்பிடுவது உண்மையில் உடம்புக்கு நல்லது. இப்பொழுதைய காலகட்டத்தை சொன்ன மாதிரி இப்போ பாரம்பரிய உணவு முறையில் நீண்ட கால ஆயுளை கொடுக்கும். இப்பொழுது அப்படி இல்லை, எங்களுடைய உணவு முறை வந்து ஆயுளுண்ட காலத்தை குறைக்குது. அதுதான் மிக முக்கியமான விடயம். அது மட்டுமின்றி நீங்கள் இந்த நவீன உலகத்தில் இருந்தாலும் கூட நிறைய இந்த ஜங்க் ஃபுட்டுகள் வெளியில் போய் சாப்பிடுவதை தவிர்த்து வீட்டில் செய்து சாப்பிட்டாலே, உங்களுடைய உணவு முறையை வீட்டில் செய்து சாப்பிட்டாலே அது மிகவும் உடலுக்கு ஆரோக்கியமானது. அது கொஞ்சமாக இருந்தாலும் ஏதாவது நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டாலே அது போதுமானது. ஏனென்றால் நெடுகளும் சில பேரை பார்த்தா நெடுகளுமே ஜங்க் ஃபுட் சாப்பிடுவார்கள். அது வந்து நிஜமாகவே உடலுக்கு அவ்வளவு தீங்கான ஒரு விடயம். ஆனால் மிகவும் முக்கியமானது பாரம்பரிய உணவு முறை. எல்லோருக்குமே நிறைய உணவுகளை சொல்லலாம் பாரம்பரிய உணவு முறையில். அதெல்லாம் எங்களுடைய எனக்கு சில பேர் சொன்ன மாதிரி என்னுடைய அம்மா வந்து நான் ஸ்கூலுக்கு போகும்போது சம்பள் எல்லாம் செய்வா அந்த அரைச்சி போட்டு அந்த உருண்டையாக எடுத்து தருவா. அது பார்க்கும்பொழுது எவ்வளோ ஆசையாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு திடீரென ஒரு ஞாபகம் வந்தது. என்னுடைய ஒரு கசின் பிரதர் வந்து அவர் இப்போ லண்டனில் இருக்கிறார். பக்கத்து பக்கத்து வீடு தான். அங்கிருந்து சில கறிகள் கொண்டு வருவார். இங்கிருந்து இருக்கிற ஃபுட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த காலையில் வந்து ஒரு பெரிய உருண்டை மாதிரி எல்லாருமா பிடிச்சி நாங்கள் சின்ன ஆக்கள் சாப்பிடுவோம். ஸோ அந்த ஞாபகம் எல்லாம் வந்தது. எல்லாருக்கும் நன்றி. இணைந்து சிறப்பித்த மிக்க எல்லோருக்குமே மிக்க நன்றி. தொடர்ந்து ஒரு சில நேயர்களுடைய அதாவது காசிநாதன் காசி மற்றும் புருஷோத்தமனுடைய பாடல்கள் தொடர்ந்து வரும். சிஎம்ஆர் தமிழ் எச்டியுடன் இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ராஜி. நன்றி. வணக்கம்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
3: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்,
6: தங்க நகை

0: PC Abhi Selvam 416-821-0462 ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
4: மியூசிக் கனெக்ட்ஸ்.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 7600 குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: Buyers, debt consolidation, அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
1: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு Citizenship, PR, Work Permit உடன் Sri Lankan Dubai

0: சிட்டிசன்ஷிப் சிபிஏ மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை KMBusiness.ca 647-522-1775
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HDயில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HDயில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
3: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: சுமஜி இப்படா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலிக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.

0: பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21st கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

நேர்களின் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர்ஸ் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி. இப்பொழுது முதல் நேர்கள் 9 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். வழமை போல் எங்களது நிகழ்ச்சிகளில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை 6 மணி வரை நேர்கள் கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை வியாழந்தோறும் உங்களை சிந்திக்க வைக்க வருகின்ற அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நேர்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை மீண்டும் உங்கள் விருப்ப பாடல் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. நேர்கள் உங்கள் பாடல்களை கேட்க விரும்பி கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வழமையானதுதான் 416-6446-2222.

0: மணித்தியால செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: வவனிகா மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் நகரை சூழவுள்ள பகுதிகளில் நோய் பரவல் மிக வேகமாக தீவிரமடைந்து வருவதாக சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். நித்வா புயலால் ஏற்பட்ட சேதங்களை குறைப்பதற்கான முன் தயார் நிலை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தவறியமை மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக அறிவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் அக்டோபர் 30 தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரோவின் முக்கிய திட்டங்களில் இருந்து சமீப காலமாக அதிகரித்து வரும் ராஜினாமாக்களை கட்டுப்படுத்தும் வகையில் விஞ்ஞானிகளின் விருப்பு ஓய்வு மற்றும் விலைகள் தொடர்பில் விதிகளை விண்வெளித்துறை கடுமையாக்கியுள்ளது. கனேடிய அஞ்சல் சேவை நிறுவனம் 2025 ஆண்டில் நிர்வாக ஊழியர் குழுவிற்கு இடர் அடிப்படையிலான கொடுப்பனவுகளாக 30.8 மில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது என அரசாங்க செயல்பாடுகள் மற்றும் மதிப்பீட்டுக் குழு தெரிவித்துள்ளது. வடக்கு ஒன்டாரியோவில் உள்ள ஒரு செயற்கை போதைப்பொருள் ஆய்வகத்தில் RCMP நடத்திய அதிரடி சோதனையில் 550,000 அதிகமான மதிப்புள்ள சந்தேகத்துக்கிடமான கட்டுப்படுத்தப்பட்ட போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து 7 பேர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
0: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நாளில் பல்வேறு விதமான எங்களது நேர்களது விருப்ப பாடல்கள் மற்றும் பல்வேறு விடயங்களுடன் நாங்கள் நிகழ்ச்சியை பல்சுவை கதம்பமாக மாற்றி உங்களை 4 மணி பொழுதுகளும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் காற்றலைகள் ஊடாக அழைத்துச் செல்லியிருக்கின்றோம். தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் பயணிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6446-2222. நேர்களை, இப்பொழுது டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 28°C நிலவுகின்றது. இரவு பொழுதில் 20°C வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. இதன் வேகம் 34 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உணர்திறன் வெப்பநிலை 32°C நிலவுகின்றது. இப்பொழுது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி ஜூலை மாதம் பகல் பொழுது வெப்பநிலை 28°C, இரவு பொழுது வெப்பநிலை 19°C நிலவே இருக்கின்றது. அது மட்டுமே நேர்களே, இன்றைய நாட்பொழுதில் நாங்கள் பல்வேறு விதமான இடர்களை, இப்பொழுது இயற்கை பேரிடர்கள் என்று சொல்வார்கள், அந்த இயற்கை பேரிடர்களில் ஒன்றான காட்டுத்தீயினால் இப்போது கனடா மிகப்பெரும் அவலத்தை சந்தித்திருக்கின்றது. உலகெங்கிலும் இல்லாத அளவு கனடாவின் வலி மிகப்பெருமளவு மாசடைந்திருப்பதாகவும், இந்த மாசு காரணமாக பல்வேறு விதமான உபாதைகள் ஏற்படக்கூடும் என்றும், அதனால் காட்டுத்தீயின் இந்த மாசுபாட்டிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக சுவாசம் இருதயம் சார்ந்த நோய்களால் அவதிப்படுபவர்கள் நிச்சயமாக மாஸ்க் அணிந்து கொண்டு வெளியே செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது. வெளியில் நடமாடுகின்ற போது காற்றில் இருந்து ஒரு எரிந்த மனம் ஒன்று வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்கு காரணம் இவ்வாறான இந்த காட்டுத்தீயினால் வருகின்ற அந்த வாசம் மனம்தான் வருகின்றது. அது மட்டுமல்ல, வாகனங்களை ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்தால் அந்த வாகனங்கள் மீது சாம்பல் படிந்திருப்பதன் போன்ற பல்வேறு அறிகுறிகள் இப்போது தென்படுகின்றன என்ற வகையில், நேர்கள் உங்களது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இதற்கேற்ற விதங்களில் நடமாட வேண்டும். நாளையும் இவ்வாறான இந்த எச்சரிக்கை விடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மெல்ல மெல்ல காட்டுத்தீயினால் ஏற்படுகின்ற தீவிரம் குறைவடைந்து வருவதாக சொல்லப்பட்டாலும், இப்போது ஒரேஞ்ச் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. கனடாவின் மேற்கு மற்றும் வட ஒன்டாரியோ பகுதிகளில் காட்டுத்தீ மிக தீவிரமாக பரவி வருவதாக சொல்லப்படுகின்றது. இதனால் ஏற்பட்ட அடர்ந்த புகை மூட்டம் டொரண்டோ நகரை சூழ்ந்துள்ளதுடன் வானத்தை ஒரேஞ்சு நிறமாக மாற்றியிருக்கின்றது. தீவிர வெப்பம் காரணமாக நாடு முழுவதும் 100 கணக்கான இடங்களில் தீ கொழுந்து விட்டு எரிப்பதாகவும், இதனால் காற்று மாசு அதிகரித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. பொதுவாக நேர்களே, கனடாவை பொறுத்தவரையில் இந்த காட்டுத்தீ என்பது ஒரு புதிதான விடயம் அல்ல. கனடா காட்டுத்தீ ஏற்படுவது என்பது ஒரு இயற்கையான விடயமாக இருக்கின்றது. பருவநிலை மாற்றம் மற்றும் வெப்பமான சூழல், இதைவிட பல்வேறு விதமான மனித நடவடிக்கைகள் போன்றவற்றினால் காட்டுத்தீ கனடாவில் பரவுவது வரலாற்று ரீதியில் பல காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் முதல் இவ்வாறான காட்டுத்தீயின் தாக்கம் கனடாவில் அவ்வப்போது அதிகரித்து வந்தாலும், 2016ஆம் ஆண்டு அல்பர்ட்டா மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ மிக முக்கியமானதாகவும், அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு கனடாவின் வரலாற்றில் மிக மோசமான காட்டுத்தீ ஆண்டாக பதிவானதென்றும், சுமார் 15 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவிலான நிலம் எரிந்து சாம்பலானதென்றும், இதனால் கனடா மற்றும் அமெரிக்காவின் பல நகரங்களில் காற்று மாசு அடைந்து வானம் ஒரேஞ்ச் நிறமாக மாறியது என்றும் சொல்லப்படுகின்றது. அதேபோல் 2025ஆம் ஆண்டு 2023ஐ விட குறைவாக இருந்தாலும், இந்த ஆண்டுகளிலும் வறட்சி மற்றும் வெப்பம் காரணமாக கோடை மாதங்களில் கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த வகையில் இன்றைய இந்த காட்டுத்தீ கனடாவின் கோடையில் கடும் வெப்பத்தின் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு காட்டுத்தீ அனர்த்தமாக சொல்லப்படுகின்றது. பொதுவாக இந்த காட்டுத்தீ ஏன் இடைவெப்ப வலிய நாடுகளில் மிக பெரும்பாலும் தாக்குகின்றது? அமெரிக்காவில் காட்டுத்தீ ஏற்படும், கனடாவில் ஏற்படும், அதேபோல் ரஷ்யாவில் ஏற்படுவதுண்டு, ஆஸ்திரேலியாவில் ஏற்படுவதுண்டு. அமேசன் காடுகள் போன்ற மிகப்பெரிய காடுகள் எல்லாம் உலகத்தில் இருக்கின்ற போது, இந்த இடைவெப்ப வலிய காடுகளில் மட்டும் தீக்கு அவ்வளவு என்ன மோகம், அவ்வளவு பாசம் என்ன? இவை பற்றியும் நாங்கள் அவ்வப்போது பேசிக்கொண்டு நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். அலையுங்கள் 416-6446-2222.

0: நேரம் இப்பொழுது 5:11. இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நீர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்மா சார், நான் மதன் கழிக்க நலமா இருக்கிறேன்.
0: ஓ நலம் மதன், நன்றி. நீங்கள் எப்படி நலமா?
1: ஓ நலமா சார், நீங்க சொன்ன மாதிரி ஆல் இந்தியா ஜேசி மாத்தினோடனே வின் பண்ணிட்டாங்க பாசன், உங்களை ஆறு உடம்பு சரியா போயிட்டு.
0: ஒரு நம்பிக்கை தான் அவர்களுக்கும். என்ன
1: அவருக்கு ஒரு நம்பிக்கை தான் மற்றது, அந்தந்த கண்டன் கொன்றைக்கு நீங்க அந்த இதெல்லாம் அந்த உழவன் மகன் மாதிரி விஷயங்களை அப்படியே புரட்டி போட்டு விடுறீங்க. உண்மையில அது சரியான வரவேற்க விட அது உண்மையில அது ஒரு வரப்பிரசாதம் தான் எங்களுக்கு. அந்தந்த நேரத்துல அந்தந்த இதை உழவன் மகன் மாதிரி புரட்டி விடுங்க. நான் உழவன் மகன்ல இருந்து திறந்த இடத்துல இருந்த படுக்கப்போ
0: சார். நன்றி மதன், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு பாடல் ஒலிக்கிறது.
1: நன்றி நன்றி, வணக்கம்.

0: அது உழவன் மகன் திரைப்படத்தில் இருந்த TMS குழுவினர் குரல்களில் பாடல் மதன் விருப்பத்தில் ஒலித்தோம். இந்த நேரம் 5:18 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். உங்கள் விருப்ப பாடல்கள் 6 வரை நேர்கள் கேட்டு மகளிர்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
7: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
6: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
8: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர இணைகின்றார். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் இருக்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலம், நீங்கள் நலம் தானே?
1: நாங்கள் நலமா வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அப்படி இன்னும் கஷ்டமா தான் இருக்கு.
0: மனம் வரது வீட்டுக்கு
1: வர வேணும். எங்கட நடமாட்டத்தையே கட்டுப்படுத்தி போட்டது. நேத்து நீங்கள் இல்லையென்ற குறை பெருசா தெரிஞ்சு மேட்சுக்கு
0: என்ன செய்யறது? நேரம் பெற ஒண்ணுமே என்ன எல்லாத்துக்கும்.
1: அதான் வந்திருந்தாலும் 5 மணிக்கு மேட்ச் முடிஞ்சிருக்குமே, அதுதான் பிரச்சனை. எனக்கு பாட்டு வந்து மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வெஞ்சி பூங்கொடி அந்த பாட்டை கேட்போம்.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நாளை 3வது இடத்துக்கான போட்டி சனிக்கிழமை நடைபெறுகின்ற போது எஃப்எம்ல நிப்பெண் பெறலாம் நீங்கள். எஃப்எம்ல
1: நிப்பீங்கள் 3வது இடத்துக்கு. அது 3 மணிக்கு தான்
0: இல்லை, அது 5 மணிக்கு சனிக்கிழமை.
1: 6 மணிக்கு
0: நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். நினைவே. நன்றி.
1: நன்றி.

சக்கரை தேவன் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி ஆகியோர் இசைஞானி தந்த வாலி வரிகளில் இசைஞானி தந்தவர் சிவரஞ்சனி ராகத்தில் பாடல் குகதாஸ் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:28 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களை நேற்றைய தினம் அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் அரையிறுதி ஆட்டம் பல்வேறு விதமான சுவையான பல்வேறு அம்சங்களை விட்டு சென்றிருக்கின்றது. குறிப்பாக இடம்பெற்ற இந்த போட்டியிலே பல தடவைகள் அர்ஜென்டினா கடந்த 60 வருடங்களில் 6 தசாப்த காலங்களில் 5 தடவைகள் அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகள் ஒன்றுக்கொன்று இவ்வாறான ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் மோதியிருக்கின்றன. 1966 இந்த போட்டி காலிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்தில் நடைபெற்றது. இந்த 1966 இங்கிலாந்தில் இந்த போட்டி ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்றன. இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள் காலிறுதி ஆட்டத்தில் ஒன்றையொன்று மோதின. அந்த ஆட்டத்தில் அர்ஜென்டினா கேப்டன் அன்டோனியோ நடுவரால் சர்ச்சைக்குரிய முறையில் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். இதனால் ஆட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் முடிவில் இங்கிலாந்து அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அந்த ஆண்டு உலகக்கோப்பையையும் இங்கிலாந்து கைப்பற்றியது. இங்கிலாந்து கைப்பற்றிய ஒரே ஒரு உலகக்கோப்பை அதுதான். இதுவரை வேறு எந்த உலகக்கோப்பைகளையும் முத்தமிடுகின்ற வாய்ப்பு இங்கிலாந்துக்கு கிடைக்கவில்லை. நேற்றைய தினம் அப்படி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து இங்கிலாந்து ரசிகர்கள் மிக மிக அதிகளவில் நேற்றைய அட்லாண்டா மைதானத்திலே குவிந்திருந்தார்கள். 1986 இரண்டாவது தடவையாக இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினாவும் சந்தித்து கொண்டன. உலக கால்பந்து வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு போட்டியாக இந்த போட்டி இருந்தது. ஏனென்று தெரியும் என்ன காரணம் என்றால், இங்கே அர்ஜென்டினாவின் ஜம்பவான் டியாகோ மரடோனா தனது கையால் பந்தை இங்கிலாந்து கோல் எல்லைக்குள் தள்ளினார். நடுவர்கள் கவனிக்க தவறிய இந்த கோல் பிற்காலத்தில் கடவுளின் கை என்று அழைக்கப்பட்டது. இதே போட்டியில் மரடோனா இங்கிலாந்து வீரர்களை ஏமாற்றி தனியொருவராக சுமார் 60 மீட்டர் தூரம் பந்தை கடத்தி சென்று அடித்த அற்புத கோல் 100 சிறந்த கோல் என்று இன்று வரை புகழப்படுகிறது. இறுதியில் அர்ஜென்டினா 2-0 என்ற கோல் 2-1 என்ற கோல் கணக்கில் கோப்பையை வென்றது. இங்கிலாந்திடமிருந்து காலிறுதியை இங்கிலாந்தில் வெளியேற்றி பின்னர் கோப்பையினை அர்ஜென்டினாவே தனதாக்கி கொண்டது. இந்த போட்டி 1986 மெக்சிகோவில் நடைபெற்றது. அதேபோல் 1998 நடைபெற்ற உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் பிரான்சில் நடைபெற்ற இந்த நொக் அவுட் சுற்றில் 2 இரண்டுக்கு 2 என்ற சமநிலையில் இருந்தன. இங்கிலாந்தின் இளம் நட்சத்திரம் டேவிட் பெக்கா சிவப்பு காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டார். நேற்றைய தினம் டேவிட் பெக்காமும் இங்கிலாந்து பக்கம் நின்று கொண்டு அந்த போட்டியை பார்வையிட்டார். டேவிட் பெக்காமின் அணிக்குத்தான் கிளப் அணிக்குத்தான் மெஸ்ஸி விளையாடுகின்றார். என்றாலும் அவர் இங்கிலாந்து அணிக்கு முழுமையாக சப்போர்ட்டை வழங்கி கொண்டிருந்தார். வெளியேற்ற டேவிட் பெக்காமை அவர்கள் சிவப்பு கார்டு கொடுத்து வெளியேற்ற ஆட்டம் பெனால்டி ஷூட் அவுட் முறைக்கு சென்றது. இதில் அர்ஜென்டினா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது. அதேபோல் நேர்களை 2002 தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியிலும் குரூப் சுற்றில் இந்த 2 மோதியிருந்தன. இந்த ஆட்டத்தில் டேவிட் பெக்காம் அடித்த பெனால்டி கோலால் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி பழி தீர்த்து கொண்டது என்று சொல்வார்கள். 2026 அட்லாண்டில் நடைபெற்ற பிரம்மாண்டமான உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டம் லியோனல் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி மீண்டும் இங்கிலாந்தை எதிர்கொண்டது. ஆட்டத்தின் 84வது நிமிடம் வரை 1-0 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து முன்னிலை பெற்றிருந்தாலும் அர்ஜென்டினாவின் என்சோ ஃபெர்னாண்டஸ் மற்றும் மார்டினஸ் அடுத்தடுத்து கோல்களை அடித்து 2-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவுக்கு ஒரு த்ரில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள். இந்த வெற்றியின் மூலம் அர்ஜென்டினா உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கின்றது. இந்த 2 இடையிலான இந்த மோதல் கால்பந்து வரலாற்றில் அரசியல் மற்றும் களத்திற்குள் நடக்கும் ஆக்ரோசமான போட்டிக்கு சிறந்த உதாரணமாக விளங்கின. 2 அடிக்கடி ஒருவரையொருவர் மோதிக்கொண்டார்கள். முதல் பாதி ஆட்டத்தின் போது அங்கு பந்தை உதைப்பதை விட ஆளுக்கால் உதைப்பதை அதிகம் பார்க்க முடிந்தது. நடுவர் கடுமையான மஞ்சள் அட்டை சிவப்பட்டை பிரயோகங்களை மேற்கொள்வார் என்ற அச்சத்தில் 2 ஆட்டம் கொஞ்சம் டீசன்ட் டிசிப்ளின் என்று சொல்வார்கள் அப்படி ஆடிக்கொண்டார்கள். உண்மையில் இந்த போட்டியில் இங்கிலாந்து முதல் கோலை போட்டு தனது நிலையை ஸ்திரப்படுத்தி கொண்டது. ஆனால் இங்கிலாந்து விட்ட தவறு என்னவென்றால், முதல் கோல் போட்டவுடன் அவர்கள் தொடர்ச்சியாக கோல்கள் போடுகின்ற முனைப்பை விட்டுவிட்டு தமது அந்த ஒரு கோலுடன் வெற்றியை தீர்மானிக்கின்ற வகையில் அவர்கள் டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஆட்ட முறையை பின்பற்றினார்கள். பாதுகாப்பு ஆட்ட முறை என்று அத்தனை இங்கிலாந்தின் 11 வீரர்களும்
தமது கோல் காப்பகத்தில் நின்று கொண்டு அர்ஜென்டினா அணியின் பந்துகளை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்களே தவிர, அவர்கள் முன்னோக்கி சென்று அர்ஜென்டினாவின் அந்த கோல் காப்பில் கோல்களை செலுத்த வேண்டுமென்ற எண்ணம் வெகுவாக குறைந்திருந்தது. இது ஒரு காரணம். இரண்டாவது, அர்ஜென்டினா மூக்கத்தனமாக இரண்டாம் பாதியாட்டத்தில் தொழிற்பட்டிருந்தார். குறிப்பாக அர்ஜென்டினா மிகப்பெரிய சொல்வார்கள் டெக்னிக், அந்த தந்திரோபாயங்களை எல்லாம் பயன்படுத்தினார்கள். மெஸ்ஸியை சூழ்ந்து கொண்டு இங்கிலாந்து வீரர்கள் மெஸ்ஸியை கோல் போடாமல் தடுப்பதற்கான வியூகத்தை அமைத்திருந்தார்கள். ஆனால் மெஸ்ஸி என்ன செய்தார், அவர் ஒரு பக்கத்தில் வலது பக்கத்தில் நின்று கொண்டு பந்தை கோல் காப்பக்கத்தை நோக்கி, கோல் பாக்ஸை நோக்கி செலுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டு ஏனையவர்களுக்கு கோல் அடிக்கக்கூடிய வாய்ப்பை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருந்தார். உண்மையில் இங்கிலாந்து அர்ஜென்டினாவின் கோல் பாக்ஸில் கொண்டு சென்று பந்து போடுகின்ற முனைப்புகள் மிக குறைவாக இருந்தது. ஆனால் இங்கிலாந்தின் கோல் பாக்ஸில் கொண்டு வந்து பந்து போடுகின்ற முனைப்பை அர்ஜென்டினா பல தடவை மேற்கொண்டது. அந்த இங்கிலாந்தின் கோல் கீப்பர் பல தடவை அவற்றை மிக சிறப்பாக தடுத்திருந்தாலும் அவ்வப்போது அந்த பந்தை அந்த கோல் காப்பு அந்த கோல் பாக்ஸ் பாரும் தடுத்து கொண்டிருந்தது. அதை பார்த்து எல்லோரும் அர்ஜென்டினா ரசிகர்கள் எல்லோரும் திகைத்தார்கள். மொய் கோட் என்றெல்லாம் அவர்கள் கத்து தொடங்கினார்கள். அப்படி அர்ஜென்டினாவுக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் தடுக்கப்பட்டது என்றாலும் மெஸ்ஸி செய்த அசிஸ்ட் என்று சொல்வார்கள் உதவி மூலம் மிக சிறப்பாக அந்த பந்து அங்கிருந்த வீரர்களால் ஃபெர்னாண்டோஸ் மற்றும் மார்டினஸ் போன்றவர்களால் மிக இலகுவாக லாவகமாக கோல் பாக்ஸை நோக்கி திருப்பப்பட்டது. மெஸ்ஸி அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார். தான்

0: ஸ்பெயினின் வெற்றியின் சூட்சுமம் என்னவென்றால் அவர்களது டீம் வர்க், அவர்கள் குழுவாக ஆடியமை, அணியாக அந்த டீம் ஸ்பிரிட்டுடன் ஆடியமை. அந்த முறையினை நேற்று அர்ஜென்டினா தன் பக்கம் எடுத்துக்கொண்டது. அர்ஜென்டினா அடிக்கடி தங்களது ஆட்ட முறைகளை மாற்றிக்கொள்வார்கள். நேற்றைய தினம் அப்படி பல தந்திரோபாயங்களை பயன்படுத்தினார்கள். அணியாக ஆட வலிக்கிறார்கள். தமது கால்களில் பந்தை வைத்திருக்கக்கூடிய அந்த பாசிங் முறையை மிக அற்புதமாக மேற்கொண்டார்கள். உண்மையில் இங்கிலாந்து ரசிகர்களுக்கு பெரும் சோகமாக இருந்தாலும் நேற்றைய ஆட்டம் மிக சிறப்பான ஆட்டமாக இருந்தது. இங்கிலாந்தும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு மிக சிறப்பாக ஆடியிருந்தது. இங்கிலாந்து விட்ட தவறு அவர்கள் டிஃபென்ஸ் பண்ணுகின்ற பாதுகாப்பு ஆட்ட முறையை முதலாம் பாதியின் பின்னர், அவர்கள் கோல் போட்டதன் பின்னர் டிஃபென்ஸ் ஆட்ட முறையை அதிகம் அவர்கள் தெரிவு செய்து கொண்டார்கள். அடுத்த கோல் போட வேண்டும் என்ற முனைப்பை விட அர்ஜென்டினா கோல் போடுவதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களிடம் இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் ஃபெனால்டி கிக் முறை வரும் என்ற ஒரு எண்ணத்துடன் ஆடிய தோரணையும் தெரிந்தது. ஃபெனால்டி கிக் வந்தால் தாம் வெல்ல முடியும் என்ற ஒரு நோக்கத்திலும் இங்கிலாந்து அணி அந்த ஆட்டத்தை மேற்கொண்டது. அதற்கு பல சான்றுகளும் இருக்கின்றன, இப்போது சொல்ல நேரவில்லை. இது மட்டுமல்ல, இந்த அணியிலே அர்ஜென்டினா அணியினர் மிக சிறப்பாக தமது அணியினருக்கு இடையில் பாசிங் முறையினை மேற்கொண்டார்கள். அது சிறப்பாக இருந்தது. பார்ப்பவர்களுக்கும் விளையாட்டு ரசிகர்களுக்கும் மிக இனிப்பூட்டுகின்ற வகையில் அந்த பாசிங் முறை இருந்தது. என்ற வகையில் அந்த போட்டியில் ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்றுக்கொன்று மெஸ்ஸியுடன் எல்லாம் மோதுகின்ற போது அணி வீரர்கள் எல்லோரும் ஓடி வந்து மெஸ்ஸிக்காக குரல் கொடுத்து அந்த தமது தலைவனின் ஒற்றுமையை எல்லாம் மைதானத்தில் காட்டியிருந்தார்கள். அதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அதனால் தான் இந்த போட்டியை சொல்லுகின்றார்கள், இது இங்கிலாந்து அணிகள் மோதிய போட்டி அல்ல, இது ஒரு அரசியல் போட்டி. அப்படி ஒரு கணக்கில் அந்த போட்டி நடைபெற்றது. பல சர்ச்சைகள், அர்ஜென்டினா இங்கிலாந்துக்கு இடையே மோதல்கள் சர்ச்சைகள் என்பன தீராத ஒரு போட்டியாக இருந்தார். அர்ஜென்டினாவுக்கும் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நேர்களே ஏற்கனவே மிகப்பெரிய சர்ச்சை இருப்பது எங்களது சிஎம்ஆர் தமிழிஸ்டி நேர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அர்ஜென்டினாவும் இங்கிலாந்தும் ஃபோக்லண்ட் தீவுகள் தொடர்பில் அரசியல் சர்ச்சை இருக்கக்கூடிய நாடுகள். பழிக்கு பழி இருவருக்கிருவர் மாறி மாறி தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு முனைப்பு அவர்களிடம் இருக்கின்றது. அதைத்தான் நேற்றைய தினம் அர்ஜென்டினா மனதிலே வைத்து மிக சிறப்பாக ஆடியிருந்தார்கள். இங்கிலாந்தின் சளைத்தவர்கள் அல்ல, மிக சிறப்பாக அவர்களது அந்த ஆட்டம் இடம்பெற்றது. சனிக்கிழமை அவர்களை பிரான்சுடன் இங்கிலாந்து மோத இருக்கின்றது. நிச்சயமாக மூன்றாம் இடம் வெண்கலப் பதக்கத்தை பெறுவதற்கான முனைப்பு இங்கிலாந்திடம் இன்னும் தீவிரமாக இருக்கும் என்று சொல்லலாம். ஹரிகேன் நேற்று கொஞ்சம் அவரது ஆட்டம் சோபிக்கவில்லை. ஹரிகேனின் ஆட்டம், பெலிங்காம் தன்முனைப்பு ஆட்டத்தை காட்டியிருந்தார். தன்முனைப்பு ஆட்டம் என்பது தான் கொண்டு சென்று கோல் போட வேண்டும் என்ற முனைப்பு அவரிடம் கொஞ்சம் அதிகம் இருந்ததாக தெரிந்தது. அப்படி இருக்கின்ற போது ஒரு அணி தோல்வியடைவது மிக அதிகமாக தெரியும் இவ்வாறான போட்டிகளில். தன்முனைப்பு ஆட்டத்தை விட அணி ஆட்டம், அணி வீரர்கள் ஒன்றாக இணைந்து ஆடுகின்ற ஆட்டம்தான் வெற்றியை தரும். அதை ஸ்பெயின் கற்றுக் கொடுத்திருந்தது இந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளிலே. இப்பொழுது அதை அர்ஜென்டினா அப்படியே பிடித்து வைத்தது. நேற்றைய தினம் அர்ஜென்டினாவின் நேற்றைய ஆட்டம் மிக சிறப்பாக இருந்தது என்பதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது என்ற வகையில் ஒரு நேர்களது ஆதங்கத்துக்காக அந்த சுருக்கமான ஒரு வர்ணனையை இப்பொழுது நான் தந்திருந்தேன். தொடர்ந்து நேர்கள் விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வாசன். நன்றி நன்றி. நேற்று நீங்கள் இல்லாத ஏக்கத்தை இன்று தீர்த்து வைத்திருக்கிறீர்கள்.
0: சரி, எல்லாத்த கோரிக்கைக்காக தான் நான் அது செய்தது.
1: ஆமா, நல்லா இருந்தது உண்மையில. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவீர்களா?
0: நான் சனிக்கிழமை மூன்றாம் இடத்துக்கான போட்டியில் சந்திப்போம், எஃப்எம்ல சந்திப்போம்.
1: நன்றி. எனக்கு பாட்டு வந்து சந்திரனை தொட்டது யார், வாசனா, இது வேணா, ரசிகனா, ரவிபாலாவா, யாருன்னு தெரியல. கேட்டு விசாரிச்சு அந்த பாட்டு போடுங்க.
0: பாடல் ஒலிக்கும். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.

அது ரட்சகன் திரைப்படத்தில் வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசை பாடல். இந்த வேளையில் ஹரிஹரன், சுஜாதா மோகன் ஆகியோரது குரல்களில் சாரா விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:47.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை, 416-240-0078, tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
3: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். அப்படின்ற
1: நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் வாசன்.
1: ஓ நலம் பவான், நன்றி. நீங்கள் அப்படி நலமா?
2: நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி கூட உங்களை பொங்குவா என்ன அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் தான் பரவணிகள் நிறைய அதிகாரி வாழ்ந்துட்டு அவங்களை சுதந்திரம் கூட சொன்னீங்க.
1: அர்ஜென்டினாவின் சுதந்திர தினத்தில் அதை பேசுறாங்க. உண்மைதான்.
2: ஓ பேசினா அதை பற்றி ஸ்பெயினும் அர்ஜென்டினா பெரும் அதே மாதிரி வந்துட்டு போயிருக்கு.
1: நேற்று நல்ல நல்ல நல்ல விளையாட்டு, நல்ல மேட்ச். நேற்று
2: நல்ல நான் பாக்கலாம் லிசன் பண்ணி கொண்டு நான் ரேடியோல அது நீங்கள் இல்லை தானே அந்த இங்கிலீஷ் ரேடியோ கேட்டு
1: வந்துடுறேன். சரி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வெண்பா சொல்லுங்க. பாடலொலிக்கும் நன்றி வெண்பா. நிகழ்ச்சியில் அடுத்த வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க மாலை வணக்கம். கண்ணன் கேட்கிறேன்.
1: நலம் கண்ணன், நன்றி. நீங்கள் எப்படி?
4: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இந்த புக நல்ல வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. இந்த வேர்ல்ட் கப் பத்தி நல்ல நல்ல இதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தீங்க, கேட்டு கொண்டிருந்தேன். பார்ப்போம், சனிக்கிழமை மேட்ச்சும் ஞாயிற்றுக்கிழமை மேட்சையும் பார்ப்போம். இன்றைக்கு வந்து பாட்டு எடுக்கும் போது நீங்க வந்துட்டீங்க, அண்ணாமலை படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுறீங்களா? இதெல்லாம் பரவாயில்ல.
1: ரொம்ப நன்றி. ஆமாம், நேர்களது பாடல்கள் ஒளிபரப்பாகும். எங்களது அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்பு நிகழ்ச்சியினிடையே ஒளிபரப்பாகும். நேர்கள் அந்த நிகழ்ச்சியினிடையில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதே வேளை இப்பொழுது பல்வேறு விதமான இப்பொழுது கனடாவில் விசா நடைமுறையில் மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. குடிவரவு பொதுவாக குடும்பங்களை ஒன்றிணைக்கும் திட்டத்தின் கீழ் கனடாவுக்கு தங்களது பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டியை நிரந்தர குடியுரிமையுடன் அழைப்பதற்கான புதிய விண்ணப்பங்களை இந்த ஆண்டு ஏற்கப் போவதில்லை என்று கனடா மத்திய அரசு அறிவித்துள்ளது. குடிவரவு அமைப்பை முறையாக நிர்வகிக்கவும் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யப்படுவதற்கான காத்திருப்பு நேரத்தை குறைக்கவும் இந்த முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல் உலக புகழ்பெற்ற பொப்பாடகி டெய்லர் இராஸ்டூர் இசை நிகழ்ச்சிக்கு போலி டிக்கெட்டுகளை விற்று பொதுமக்களை 265,000 டாலருக்கு மேல் ஏமாற்றிய கனேடிய தம்பதியினர் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதைவிட மியான்மர் கடற்பகுதியில் கடந்த ஜூன் மாத இறுதியில் இருந்து நிகழ்ந்ததாக கூறப்படும் 2 பெரும் படகு விபத்துகளில் 500க்கும் மேற்பட்ட அகதிகள் உயிரிழந்திருக்கலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது. ஐநாவின் சர்வதேச புலம்பெயர் அமைப்பு IOM மற்றும் UNHCR ஆகியன இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா முழுவதும் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான பகல் நேரத்தை பாதுகாக்கும் பகலொளி சேமிப்பு நேரத்தை நிரந்தரமாக்கும் மசோதாவுக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபை ஒப்புதல் அளித்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து கனடாவின் பல மாகாணங்களும் தங்களின் கடிகார நேரத்தை மாற்றி அமைப்பது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. எட்மெண்டன் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த திங்கட்கிழமை மாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் மேலும் ஒரு மூதாட்டி உயிரிழந்துள்ளதாக எட்மெண்டன் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. உயிரிழந்த 82 வயதுடைய அந்த மூதாட்டி அந்த தீ விபத்தில் ஏற்கனவே பலியான 85 வயது முதியவரின் மனைவி என்று தெரிய வந்திருக்கின்றது. துபாய் மத்திய பகுதியில் அடுத்தடுத்து பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்பதாகவும் ரொய்ட்டர்ஸ் செய்தி சாதனம் தெரிவித்திருக்கின்றது. அந்த பகுதியிலிருந்து சாட்சிகளை மேற்கோள் காட்டி அவசர தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: நாட்டில் தற்போது நிலவும் வானிலை மாற்றத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை டெங்கு நோய் பரவுவதற்கான அதிக அபாயகரமான சூழ்நிலையில் நிலவக்கூடும் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயசீச தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேயிலை கைத்தொழில் துறையின் இலக்குகளை அடைவதற்கும் சிறு தேயிலை உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நோக்கமாக கொண்டு சிலோண்டி வில்லேஜ் என்ற புதிய வேலைத்திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. காவிரியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வழங்க கர்நாடக அரசு நேற்று நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. அரச பதவியில் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தியது தொடர்பான ஒரு சர்ச்சையில் 2017 நம்பிக்கை மீறல் குற்றத்தை ஒப்புக்கொண்ட முன்னாள் உதவியாளர் ஒருவருக்கு சேர வேண்டிய 340,000 டாலர் மதிப்பிலான சட்ட ரீதியான கடன்களை தள்ளுபடி செய்வதாக பிரிட்டிஷ் கொலம்பிய அரசு அறிவித்துள்ளது. தென்மேற்கு ஈரானின் ஹஜ்வாஸ் நகரில் உள்ள குழந்தைகள் புற்றுநோய் மருத்துவமனைக்கு அருகே அமெரிக்க ஏவுகணைகள் தாக்கியதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் நோயாளிகள் தற்காலிகமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றது.
0: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்பு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான தகவல்கள், வரலாற்று சம்பவங்கள் போன்றவற்றுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம்.

நேர்களை, டொரண்டோ பிரதேசத்தில் மேற்கு பகுதிகளில் இப்போது காட்டுத்தீ பரவி இருப்பது போல பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் காட்டுத்தீ தொடர்பான பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன. கனடாவின் வடமேற்கு மற்றும் வடக்கு ஒன்டாரியோ பகுதிகளில் காட்டுத்தீ தீவிரமாக பரவி வரும் அதேவேளை கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் காட்டுத்தீ தீவிரமடைந்ததால் போஸ்டன் பார் பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்பாளர்களும் உடனடியாக வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியில் உள்ள தீ பரவி வருவதால் பல வீடுகளையும் சாலைகளையும் ஆபத்துக்குள்ளாக்கியுள்ளது என்றும், தீ வேகமாக பரவி வருவதால் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என அவசர மேலாண்மை அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள்.

இந்தியா ஒரு அணிசேரா அமைப்பின் ஸ்தாபன நாடுகளில் ஒன்று. சீன மற்றும் திபெத் ஆகிய நாடுகளுடன் அவற்றின் சீனாவின் இறையாண்மையை இந்தியா தற்காலிகமாக ஏற்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் எல்லையோர அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளும் அந்த வேளையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. உலக நாடுகள் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் தலைமையில் இரு பிரிவுகளாக பிரிந்திருந்த குளிர் யுத்த பனியுத்த காலத்தில் பனிப்போர் காலத்தில் இந்தியா எந்த ஒரு இராணுவ கட்டமைப்பிலும் சேராமல் நடுநிலை வகிக்கும் கொள்கையை தீவிரப்படுத்துகின்றது.

எகிப்து மீது பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தொடுத்த தாக்குதலை பிரதமர் நேரு அந்த வேளையில் கடுமையாக கண்டித்தார். இந்தியாவின் தூதரக முயற்சிகள் இந்த மோதலை தணிக்க உதவின என்றும், இது அணிசேரா இயக்கத்தின் இந்தியாவின் மதிப்பை மேலும் உயர்த்தியதென்றும் சொல்லப்படுகின்றது. இதே காலப்பகுதியில் சோவியத் யூனியன் ஹங்கேரி நாட்டின் மீது நடத்திய இராணுவ தாக்குதலை கண்டிக்க இந்தியா ஆரம்பத்தில் தயங்கியிருந்தாலும், இது சர்வதேச அளவில் இந்தியாவின் நடுநிலையை குறித்து சில விமர்சனங்களை எழுப்பியிருந்தது. சீன பிரதமர் சு என்லாய் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டு இரு நாட்டு உறவுகளையும் பலப்படுத்த பேச்சுவார்த்தை நடத்திய சம்பவங்களும் நேரு காலத்தில் இந்தியாவில் இடம்பெற்றது.

இந்தியாவின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைகளும் நேரு ஆட்சி காலத்தில் இடம்பெற்றது. குறிப்பாக மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பு, பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்த பொருளாதார கொள்கை, சர்வதேச அரங்கில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் தாக்கம் என்பன மிக முக்கிய எடுத்துக்காட்டுகளாக விளங்கின. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டுவரப்படுகிறது. இந்தியாவில் அதுவரை இருந்த மாகாண எல்லைகள் கலைக்கப்பட்டு 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் மொழி அடிப்படையில் இந்தியாவில் பிரிக்கப்படுகிறது. மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து பிரிந்து ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம், கேரளா, மைசூர் ஆகிய புதிய மொழிவாரி மாநிலங்கள் உருவாகின்றன. மராத்தி மற்றும் குஜராத்தியை பேசுபவர்களை உள்ளடக்கிய இருமொழி மும்பை மாநிலம் அமைக்கப்படுவதற்கு எதிராக சம்யுக்த மகாராஷ்டிரா மற்றும் மகா குஜராத் இயக்கங்கள் தீவிர போராட்டங்களை ஆரம்பித்திருந்தன. இந்து வாரிசுரிமை சட்டம், இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் உள்ளிட்ட முக்கிய சட்டங்கள் இந்திய நாட்டில் இந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் இந்து பெண்களுக்கு பரம்பரை சொத்தில் சம உரிமை உள்ளிட்ட பல சட்டப்பூர்வ உரிமைகள் முன்வைக்கப்பட்டன. 1956 நாக்பூரில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தனது 3.5 லட்சத்துக்கும் அதிகமான தலித் ஆதரவாளர்களுடன் பௌத்த மதத்திற்கு மாறுகின்றார். இது இந்தியாவின் சாதி எதிர்ப்பு போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பேசப்பட்டது. இந்த வரலாற்றில் மதமாற்றம் நடந்த சில வாரங்களிலேயே டிசம்பர் 6, 1956 அன்று டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் காலமாகின்றார். இது இந்திய அரசியல் அமைப்பு சார்ந்த விடயங்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார அரசமைப்பு என்று அழைக்கப்படுகின்ற நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பற்றிய துறைக்கு பிற்காலத்தில் சைலன்ஸ் ராஜ் முறைக்கு அடித்தளமிட்டதாக சொல்லப்படுகின்றது. பிரபல புள்ளி விவர நிபுணர் பி சி மகலோபினஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் 5-ஆண்டு திட்டம் என்பது வகுக்கப்படுகின்றது. விவசாயத்திலிருந்து கனரக தொழில்கள் மற்றும் இரும்பு எஃகு ஆலைகளை அமைப்பதற்கு நாட்டின் கவனம் செலுத்தப்படுகின்றது. ஆசியாவின் முதல் அணு ஆராய்ச்சி உலை நிறுவனமான அப்சரா மும்பை மாகாணத்தில் செயல்பட தொடங்கு மும்பை நகரத்தில் செயல்பட தொடங்குகிறது. இப்படி பல்வேறு விதமான மாற்றங்களுடன் மெல்ல மெல்ல இந்தியாவின் அரசியல், பொருளாதார மற்றும் வெளி விவகார சார்ந்த முறைகளை நேரு தலைமையிலான இந்திய அரசு மிக கச்சிதமாக நகர்த்தி கொண்டிருந்த காலங்கள் அந்த காலங்கள்.

0: KS Realty Team Professional Agent. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS Realty Team Professional Agents CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: Jeeva Jewelers.
3: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

நேர்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 1957 சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் 2வது பொது தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த 2வது பொது தேர்தலில் வெற்றிகரமாக நடைபெற்ற போது ஜவஹர்லால் நேரு தலைமையிலான காங்கிரஸ் கட்சி மீண்டும் பெரும்பான்மையை பெற்று மக்களவையில் உள்ள 494 இடங்களில் 371 இடங்களை பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. அதேவேளை உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜனநாயக தேர்தல் முறையில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடிக்கின்ற நிலைமையும் இந்தியாவில் அரங்கேறியது. கேரள சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்று இஎம்எஸ் நம்பூதிரிபாட் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். இது காங்கிரஸ் அல்லாத முதல் மாநில அரசாக இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை அமைக்கின்றது. அது மட்டுமல்ல, அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான தனித்துவமான அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. இது காஷ்மீரை இந்திய யூனியனின் ஒரு முக்கோண பகுதி என அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றது.

ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் காஷ்மீர் விவகாரம் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கி இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் வி கே கிருஷ்ணமேனன் தொடர்ந்து 8 மணி நேரம் வரலாற்று சிறப்பு மிக்க நீண்ட உரையை நிகழ்த்தி உலகையே வியக்க வைக்கின்றார். அது மட்டுமல்ல, சுயஸ் கால்வாய் நெருக்கடிக்கு பிறகு காசா எல்லைப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஐக்கிய நாடுகளின் அமைதிப்படையில் ஒரு பகுதியாக இந்திய ராணுவ வீரர்கள் முதன்முறையாக காசாவுக்கு அனுப்பப்படுகின்றார்கள்.

0: அந்த பாடல் ஒலி தோய்ந்த நேரம் 6:25. கண்ணன் விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிக்க கேட்டீர்கள்.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.

0: நீங்கள் தொடர்ந்து இலங்கையின் அரசியல் கட்சிகளின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி, அவற்றுடன் இலங்கையின் தாயக பற்றி அவர்களது பார்வை என்ற தொடருடன் இணைந்திருக்கலாம். 1956 என்பது இலங்கையில் மிக முக்கியமான பல சம்பவங்கள் அரங்கேறிய, குறிப்பாக தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்திய சம்பவங்கள் இடம்பெற்ற வருடமாகும். இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சி என்ற மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சி ஆட்சியை அமைத்து அந்த ஆட்சி மீது புதிய பல கட்சிகள் இணைந்து அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கான கங்கணம் கட்டி அதில் வெற்றி பெற்ற ஆண்டாகவும் இந்த ஆண்டு கருதப்படுகின்றது. இரண்டு பிரதான கட்சிகள் எப்போதுமே இலங்கையின் அரசியலில் மிக பிரதானமான செல்வாக்கை செலுத்தி வருகின்ற கட்சிகள். ஒன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இரண்டாவது ஐக்கிய தேசிய கட்சி. அந்த வகையில் 1956 என்பது இலங்கையின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சியை ஏற்படுத்திய ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம். SWRD பண்டார் நாயக்கா தலைமையிலான மகாஜன எக்ஸத் பெருமுனா MEP கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியதன் மூலம் நாடு அதுவரை பின்பற்றி வந்த மேற்கத்திய சார்பு நிலையில் இருந்து விலகி சுதேசிய மற்றும் சோசலிச பாதையை நோக்கி நகரத் தொடங்குகிறது. 1956 மிக முக்கியமான அரசியல் விடயமாக ஆட்சி மாற்றம், கட்சி மாற்றம் என்பது பேசப்படும். ஏப்ரல் 1956 நடைபெற்ற பொது தேர்தலில் அதுவரை நாட்டை ஆண்டு வந்த ஐக்கிய தேசிய கட்சி மிக மோசமான தோல்வியொன்றை தழுவிக்கொள்கின்றது. பண்டார் நாயக்காவின் மகாஜன எக்ஸத் பெரமுன மாபெரும் வெற்றி பெற்று புதிய அரசாங்கத்தை அமைக்கின்றது. இது இலங்கையின் சாதாரண நடுத்தர வர்க்கம் மற்றும் பௌத்த மறுமலர்ச்சியாளர்களின் எழுச்சியாக அந்த வேளையில் பேசப்பட்டது. ஜூன் 1956 பண்டார் நாயக் அரசாங்கம் ஆங்கிலத்திற்கு பதிலாக சிங்கள மொழியை மட்டும் நாட்டின் ஒரே உத்தியோகபூர்வ மொழியாக்கும் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகிறார்கள். இந்த சட்டத்திற்கு எதிராக SJV செல்வநாயகம் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பு காளிமுகத்திடலில் அமைதி போராட்டத்தை, சத்தியாகிரக போராட்டத்தை நடாத்துகிறார்கள். இந்த போராட்டம் தீவிரவாத குழுக்களால் தாக்கப்பட்டதுடன் நாட்டின் சில பகுதிகளில் முதன்முறையாக இனக்கலவரங்கள் வெடிக்கவும் இது வழிவகுக்கின்றது. இந்த இனக்கலவரங்களுள் கல்லோயா படுகொலைகள் மிக முக்கியமானவை. அந்த கல்லோயா படுகொலைகள் பற்றி நான் இந்த நிகழ்ச்சியின் பார்வையின் இறுதியில் விரிவாக தருவேன். ஐக்கிய தேசிய கட்சி தோல்வியுற்றதை தொடர்ந்து முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை கைவிட்டு சுயசார்பு மற்றும் அரசு சார்ந்த சோசலிச பொருளாதார பாணியை அரசாங்கம் அறிமுகப்படுத்துகிறது. தேயிலை தோட்டங்கள், பெரும் போக்குவரத்து பாதை சேவைகள், பேருந்து சேவைகள், துறைமுகங்கள் மற்றும் முக்கிய தனியார் நிறுவனங்களை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து தேசியமயமாக்கல் கொள்கைகளை அறிமுகம் செய்கின்றார்கள். 1956 இலங்கையில் பல்வேறு விதமான இவ்வாறான தனியார் நிறுவனங்கள், தனியார் போக்குவரத்து துறைகள் எல்லாம் தேசியமயமாக்கல் சட்டத்தின் கீழ் அரசுடைமையாக்கப்படுகின்றன. பல பாடசாலைகளும் அந்த வகையில் தேசிய மயமாக்கல் திட்டத்தின் கீழ் அரசுடைமையாக்கப்படுகிறது. முந்தைய UNP அரசாங்கத்தால் ரத்து செய்யப்பட்டிருந்த பாடசாலை மாணவர்களுக்கான இலவச மதியுணவு திட்டமும் மீண்டும் கொண்டு வரப்படுகிறது. அத்தியாவசிய அரிசி மானியங்களும் சீரமைக்கப்படுகின்றன. அதேவரை அதுவரை பிரித்தானியா மற்றும் மேற்குலக நாடுகளை மட்டுமே சார்ந்து நின்ற இலங்கையின் வெளியுறவு கொள்கையை மாற்றி தீவிரமான அணிசேரா கொள்கையை பண்டார் நாயக் அறிமுகப்படுத்துகின்றார். வல்லரசு போட்டிகளில் சிக்காமல் நடுநிலை வகிப்பதை நோக்கமாக கொண்டு அணிசேரா இயக்கத்தின் பக்கம் இலங்கையை திசை திருப்பும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பணியை SWRD பண்டார் நாயக் அந்த வேளையில் மேற்கொண்டார். இலங்கை மண்ணில் பாதுகாப்பு உடன்படிக்கையின் கீழ் இருந்த திருகோணமலை கடற்படை தளம் மற்றும் கட்டநாயக்கா விமானப்படை தளம் ஆகியவற்றிலிருந்து பிரித்தானிய படைகளை வெளியேற்றவும் அவற்றை இலங்கையின் கட்டுப்பாட்டில் எடுக்கவும் அந்த வேளையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கம்யூனிச எதிர்ப்பு நிலையை தளர்த்தி முதன்முறையாக சோவியத் ஒன்றியம் மற்றும் சீனா போன்ற சோசியலிச நாடுகளுடன் உத்தியோகபூர்வ ராஜதந்திர மற்றும் வர்த்தக உறவுகளை இலங்கை பலப்படுத்த தொடங்குகின்றது. 1956 என்பது உள்நாட்டில் மொழி மற்றும் இனரீதியான பெரும் பிளவுகளுக்கு வித்திட்ட ஆண்டாக இருந்தது. பொருளாதாரத்தில் சுதேசிய போக்கும் சர்வதேச அரங்கில் இலங்கை என்று தனித்துவமான ராஜதந்திர அடையாளத்தையும் பெற்றுக் கொடுத்த ஆண்டாக இருந்தாலும் தமிழர்களுக்கு 1956 என்பது நீங்காத வடுக்கள் பலவற்றை இட்டு சென்ற ஆண்டு என்று சொன்னால் அது மிகையல்ல.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம், 905-667-7200, 9-5-6-6-7-7-2-0-0, 9-5-6-6-7-7-2-0-0, 9-5-6-7-7-2-0-0, 9-5-6-7-7-2-0-0.

இலங்கையின் அரசியல் வரலாற்றில் 1956 ஆண்டு தமிழர்களின் இதயங்களில் மிகப்பெரிய வேட்டுகளை வைத்தனர். சிங்களம் மற்றும் சட்டம் என்பது சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கையின் வரலாற்றில் மிகப்பெரிய இன மற்றும் அரசியல் துருவமயப்படலுக்கு வழிவகுத்த ஒரு முக்கியமான சட்டமாக சொல்லப்படுகின்றது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் மிக முக்கிய பின்னணி, 1956 ஆண்டு இலங்கையின் நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக 1956 ஆண்டின் 33 இலக்க உத்தியோகபூர்வ மொழி சட்டம் லாங்குவேஜ் ஆக்ட் நம்பர் 33 1956 என்ற பெயரில் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. 1956 பொது தேர்தலில் SWRD பண்டார் நாயக்கா தலைமையிலான மகாஜன் எக்ஸத் பெரமுன கூட்டணி ஆட்சியை பொறுப்பேற்ற 24 மத்தியாளங்களுக்குள் சிங்கள மொழியை மட்டும் நாட்டின் ஒரே உத்தியோகபூர்வ மொழியாக்குவோம் என்ற முக்கிய வாக்குறுதியை முன்வைத்து பெரும்பான்மை சிங்கள மக்களின் பேராதரவோடு வெற்றி வருகின்றார்கள். அதுவரை பிரித்தானிய ஆட்சி காலம் முதல் நிர்வாக மொழியாக இருந்த ஆங்கில மொழியை கட்டிவிட்டு சிங்கள மொழியை மட்டுமே இலங்கையின் ஒரே உத்தியோகபூர்வ மொழியாக்குவது இந்த சட்டத்தின் பிரதான உள்ளடக்கமாக இருந்தது. என்றாலும் இலங்கையின் மொத்த மக்கள் தொகையில் 30% வரையில் இருந்த அந்த வேளையில் 30% வரையில் இருந்த தமிழ் பேசும் மக்களின் இலங்கை தமிழர், மலையக தமிழர் மற்றும் முஸ்லீம்கள் தாய்மொழியான தமிழ் மொழி இச்சட்டத்தின் மூலம் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறது. இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட போது SJV செல்வநாயகம் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியினர் கொழும்பு காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் அமர்ந்து சத்தியாகிரக போராட்டத்தை நடாத்துகின்றார்கள். இந்த போராட்டக்காரர்கள் மீது தீவிரவாத சிங்கள குழுக்கள் வன்முறை தாக்குதல்களை தொடுத்தார்கள். இதன் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்தின் கல்லோயா பகுதியில் திட்டமிட்ட இனவெறி தாக்குதல்கள் பரவி 150 மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். இதுவே சுதந்திர இலங்கையின் முதலாவது பெரிய இனக்கலவரம் என்று பேசப்பட்டது.

நாங்கள் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற போது கல்லோயா திட்டம் பற்றி மிக பெருமளவில் கிலாகித்திருந்தோம். அவ்வாறு கல்லோயா திட்டம் பற்றி கிலாகித்த போதே இது இலங்கையின் விருத்தி பற்றியும் அல்லது அவர்களது பெருமைகளையும் இலங்கையின் ஐக்கிய

கட்சியின் பெருமை பாடுகின்ற நிகழ்ச்சி அல்ல என்பதை நாங்கள் பூடகமாக உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். ஏன் அந்த கல்லோயா திட்டம் விரிவாக பேசப்பட்டதென்றால், இந்த கல்லோயா படுகொலைக்கான ஒரு அத்திவாரமாக, அடி அத்திவாரமாக அந்த கல்லோயா பள்ளத்தாக்கு அபிவிருத்தி திட்டம் இலங்கையில் கொண்டு வரப்பட்ட அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கே.

இலங்கையில் இனப்படுகொலை என்று சொன்னால் இந்த கல்லோயா படுகொலைதான் முதலில், அதுவும் சுதந்திர இலங்கையில் நடந்த முதலாவது இனப்படுகொலை என்று சொல்லலாம். கிழக்கு மாகாணத்தில் இன்றைய அம்பாறை மாவட்டம் அது அமைந்த கல்லோயா பள்ளத்தாக்கு மற்றும் இங்கினியாகலை ஆகிய பகுதிகளில் 1956 ஜூன் 11 முதல் ஜூன் 16 வரை தொடர்ச்சியாக 6 நாட்கள் இந்த படுகொலைகள் அரங்கேறின. சிங்களம் மற்றும் சட்டம் 1956 ஜூன் 5 அன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்திற்கு பதிலாக சிங்கள மொழியை மட்டும் உத்தியோகபூர்வ மொழியாக்கும் சட்டம் கொண்டுவரப்பட்ட போது, இந்த சட்டத்திற்கு எதிராக தந்தை செல்வநாயகன் தலைமையிலான இலங்கை தமிழரசுக் கட்சியினர் கொழும்பு காலிமுக திடலில் அமைதியான சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது, இந்த போராட்டக்காரர்கள் மீது சிங்கள காடையர்கள் வன்முறை தாக்குதல்களை தொடுத்திருந்த போது, கொழும்பில் தமிழர்கள் தாக்கப்பட்ட செய்தி கல்லோயா பகுதிக்கு எட்டிய போது, அங்கு திட்டமிடப்பட்டு பரப்பப்பட்ட வதந்திகள் காரணமாக, வதந்தி எப்படி என்றால் சிங்கள பெண்ணொருத்தி தமிழர்களால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட பொய் பிரச்சாரத்தால் கல்லோயா கலவர பூமியாக மாறுகிறது. கல்லோயா குடியேற்ற திட்டத்தில் பணிபுரிந்த பெரும்பான்மையின ஊழியர்களும் அங்கு குடியேற்றப்பட்டிருந்த சிங்கள காடையர்களும் இணைந்து வன்முறைக்கு தயாராகின்றார்கள். காடையர்கள் அரசாங்கத்திற்கு சொந்தமான வாகனங்கள், புல்டோசர்கள், வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்களை கையாண்டு தமிழர்களின் குடியிருப்புகளை நோக்கி பாய்கின்றார்கள். இங்கினியாகலையில் இருந்த கரும்பு தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த நூற்றுக்கணக்கான தமிழ் தொழிலாளர்கள் கொடூரமான ஆயுதங்களால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள். காயமடைந்த மற்றும் இறந்த உடல்கள் எரியும் தீயில் வீசப்படுகின்றன. உள்ளூர் காவல்துறையினரும் அதிகாரிகளும் ஆரம்பத்தில் வன்முறையை தடுக்க இந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காமல் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஜூன் 13 அன்று சிங்கள காடையர்களும் இராணுவத்தினரும் துறை நீலாவணை என்ற தமிழ் கிராமத்துக்குள் நுழைய முயன்ற போது, அங்கிருந்த தமிழ் இளைஞர்கள் ஒன்றிணைந்து தற்காப்பு தாக்குதல்களை நடாத்துகின்றார்கள். இந்த தற்காப்பு போரில் வன்முறையாளர்கள் தரப்பில் சிலர் கொல்லப்படுகின்ற அதே வேளை, இதுவே இலங்கையின் வடகிழக்கு வரலாற்றில் தமிழ் மக்கள் தங்களின் பாதுகாப்புக்காக துப்பாக்கி ஏந்தி போராடிய முதலாவது ஆரம்ப புள்ளியாக பேசப்படும். இக்கொடூர படுகொலைகளில் 150 மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக டார்சி விதாச்சி என்ற எழுதிய நூலிலே குறிப்பிடுகின்றார். நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தங்கள் வாழ்விடங்களை இழந்து காடுகளுக்குள்ளும் பக்கத்து மாவட்டங்களுக்குள்ளும் அகதிகளாக ஓடி ஒளிந்து கொள்கின்றார்கள். கல்லோயா குடியேற்ற திட்டத்தின் மூலம் தமிழர்களின் பாரம்பரிய தாயக பகுதிகளில் திட்டமிட்டு சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டு அங்கு தமிழ் மக்களின் அரசியல் பலம் பலவீனமாக்கப்படுவதற்கு இந்த கல்லோயா திட்டம் என்பதுதான் நிலைக்களனாக அமைந்ததென்றால் அது மிகையல்ல. இந்த வகையில் கல்லோயா படுகொலை என்பது இலங்கை வரலாற்றில் தமிழ் மக்களின் உரிமைகள் மற்றும் உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டதன் ஒரு தொடக்க புள்ளி என்று பேசப்படும். இதுவே 58, 77 மற்றும் 83 ஆகிய ஆண்டுகளில் இலங்கையில் பிற்காலத்தில் வெடித்த பெரும் தமிழின எதிர்ப்பு வன்முறைகளுக்கும் 30 ஆண்டுகால உள்நாட்டு போருக்கும் பிரதான வித்திட்டதென்றால் அது மிகையல்ல.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

நேர்களை, வருகின்ற வாரம் இலங்கையின் அரசியல் கட்சிகளின் தோற்றம், அவற்றின் எழுச்சி, தமிழர் தாயகம் எங்கும் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள் என்பது தொடர்பான தொடர்களுடன் தொடர்ந்து இணைந்திருப்போம். தொடர்ந்து நாம் ஜார்ஜ் வாஷிங்டன் தொடக்கம் டொனால்டு ட்ரம்பரை தொடருக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். அமெரிக்க வரலாற்றில் வரலாற்று சிறப்புமிக்க திருப்பு முனையை பராக் ஒபாமா ஏற்படுத்தினார் என்றால் அது யாவரும் அறிந்த ஒரு குன்றின் மேல் விளக்கான செய்தியாகும். உலகையே உலுக்கிய மாபெரும் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் அமெரிக்க கருப்பின அதிபரின் தேர்வு என அமெரிக்கா பல்வேறு விதமான எதிரும் புதிருமான சம்பவங்களுடன் நடை போட்ட காலங்களவை. நவம்பர் 2008 ஆண்டு நடந்த நவ அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பராக் ஒபாமா குடியரசுக் கட்சியின் ஜான் மெக்கெயினை தோற்கடித்து வெற்றி பெறுகின்றார். இதன் மூலம் அமெரிக்காவின் முதலாவது ஆப்பிரிக்க அமெரிக்க கருப்பின் அதிபராக ஒபாமா தேர்வாகி வரலாறு படைக்கின்றார். மாற்றம் மற்றும் நம்மால் முடியும் என்ற ஒபாமாவின் தேர்தல் முழக்கங்கள் ஈராக் போர் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியால் சோர்வடைந்திருந்த இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அதிபர் தேர்தலோடு நடந்த நாடாளுமன்ற தேர்தல்களிலும் ஜனநாயக கட்சி பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் அவைகளில் தனது பெரும்பான்மையை மேலும் வலுப்படுத்திக் கொள்கின்றது. 2007 இறுதியில் தொடங்கிய வீட்டு வசதி சந்தை வீழ்ச்சி, 2008 அமெரிக்காவின் ஒட்டுமொத்த நிதித்துறையையும் முடக்கிய மாபெரும் பொருளாதார பேரழிவாக மாறுகிறது. 1930களின் பெரும் மந்த நிலைக்கு பிறகு அமெரிக்க சந்தித்த மிகப்பெரிய மோசமான பொருளாதார வீழ்ச்சி இந்த வீழ்ச்சி என்று அந்த வேளையில் பேசப்பட்டது. செப்டம்பர் 15, 2008 அன்று அமெரிக்காவின் புகழ்பெற்ற 158 ஆண்டுகள் பழமையான முதலீட்டு வங்கியான லெஹ்மன் பிரதர்ஸ் அதிகாரபூர்வமாக திவாலான செய்தியை அறிவிக்கின்றது. இது உலகளாவிய பங்கு சந்தைகளிலும் நிதி நிறுவனங்களிலும் வரலாறு காணாத பீதியையும் வீழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. நிதித்துறை முற்றிலும் சரிவை தடுக்க அதிபர் புஷ் நிர்வாகம் $700 மில்லியன் மதிப்பிலான அவசர பொருளாதார மீட்பு திட்டத்தை நாடாளுமன்ற ஒப்புதலுடன் கொண்டு வந்தது. இதன் மூலம் பெரிய வங்கிகள் மற்றும் AIG போன்ற காப்பீட்டு நிறுவனங்கள் அரசாங்க நிதியுதவியுடன் பொதுமக்களின் வரிப்பணத்தில் காப்பாற்றப்பட்டன. லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளையும் வாழ்நாள் சேமிப்புகளையும் இழக்கின்றார்கள். 2008 ஆண்டின் இறுதியில் அமெரிக்காவின் வேலையின்மை விகிதம் மிக வேகமாக உயரத் தொடங்குகிறது. 2007 கொண்டுவரப்பட்ட புதிய இராணுவ உத்தி காரணமாக ஈராக்கில் வன்முறைகள் ஓரளவுக்கு குறைகின்றன. எனினும் இப்போர்களுக்கான செலவுகள் அமெரிக்க பொருளாதாரத்தை மேலும் பலவீனப்படுத்துகின்றன. தேர்தலின் போது ஒபாமா ஈராக் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளிக்கின்றார். 2008 ரஷ்யா ஜார்ஜியா நாட்டின் மீது படையெடுத்த போது அமெரிக்க ஜார்ஜியாவுக்கு ஆதரவாக நின்றது. இது அமெரிக்க மற்றும் ரஷ்யாவுக்கு இடையான பனிப்போர் காலத்து ராஜதந்திர பதற்றத்தை மீண்டும் தோற்றுவித்தது. வெளிவிவகார கொள்கைகளில் உலக நாடுகளுடன் மீண்டும் சுமூகமான உறவை ஏற்படுத்தவும் அமெரிக்காவின் நட்பெயரை சர்வதேச அளவில் மீட்டெடுக்கவும் புதிய அதிபராக தேர்வான ஒபாமா தீவிர திட்டங்களை எல்லாம் வகுக்க தொடங்குகின்றார். அந்த வகையில் பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் பல மாற்றங்கள் அரசியலில் ஏற்படுத்த தொடங்குகின்றன. ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக பராக் ஒபாமாவின் ஆட்சி காலம் ஆரம்பமாகின்றது. முதலாவது ஆப்பிரிக்க அமெரிக்க அதிபராக பராக் ஒபாமா பொறுப்பேற்றது மற்றும் மிக மோசமான பொருளாதார பெருமந்தத்திலிருந்து நாட்டை மீட்டெடுக்கின்ற அவரது அந்த அரசியல் பாணி அமெரிக்க மக்கள் மத்தியில் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியது. ஜனவரி 20 அன்று பராக் ஒபாமா அமெரிக்காவின் 44வது அதிபராக பொறுப்பேற்று ஜோ பைடன் துணை அதிபராக அமர்த்தப்படுகின்றார்.

அதிபர் தேர்தலில் ஒபாமாவுடன் போட்டியிட்ட ஹிலாரி கிளிண்டன் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்படுகின்றார். ஒபாமாவின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் அரசின் மிதமிஞ்சிய செலவினங்களுக்கு எதிராக வலதுசாரி பழமைவாத அமைப்பான தி பார்ட்டி இயக்கம் இவ்வாண்டில் உருவெடுத்து தீவிரமடைந்தது. இது குடியரசுக் கட்சிக்கு புதிய அரசியல் பலத்தை தந்தது என்று சொல்வார்கள். பொருளாதார பெருமந்தத்தின் பாதிப்பிலிருந்து நாட்டை மீட்க பிப்ரவரி 2009 $787 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க மீட்பு மற்றும் மறுமுதலீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. இது உட்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம் மற்றும் வரி சலுகைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. திவால் நிலைக்கு தள்ளப்பட்ட ஜெனரல் மோட்டர்ஸ் நிறுவனம் மற்றும் கிறிஸ்டல் நிறுவனம் போன்ற மாபெரும் அமெரிக்க வாகன உற்பத்தி நிறுவனங்களை அரசு நிதியுதவி வழங்கி மீட்டு காப்பாற்ற தொடங்குகிறது. கடுமையான பொருளாதார மீட்பு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அக்டோபர் 2009 வேலையின்மை விகிதம் 10% தொட்டது. இது கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத மிக மோசமான அளவென்று பேசப்பட்டது. மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் வேலைகளையும் இழந்து வீடுகளையும் இழந்தார்கள். வால் ஸ்ட்ரீட் வங்கிகளின் பேராசையால் ஏற்பட்ட இந்த வீழ்ச்சி மீண்டும் நிகழாமல் தடுக்க நிதித்துறையை கட்டுப்படுத்தும் புதிய கடுமையான சட்டங்களுக்கான விவாதங்கள் தொடங்கின. முந்தைய புஷ் நிர்வாகத்தின் தன்னிச்சையான போக்கை கைவிட்டு உலக நாடுகளுடன் கூட்டுறவு மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக உறவை வளர்க்கும் மென்னதிகாரம் கொள்கையை ஒபாமா கையாள முற்படுகின்றார். 2009 எகிப்தின் கெய்ரோ நகரில் உரையாற்றிய ஒபாமா அமெரிக்காவுக்கும் இஸ்லாமிய உலகிற்கும் இடையே ஒரு புதிய தொடக்கத்தை தான் ஏற்படுத்த விரும்புவதாக அதற்கான அழைப்பை விடுத்தார். ஈராக் போரிலிருந்து அமெரிக்க படைகளை படிப்படியாக குறைக்க தொடங்கிய ஒபாமா தீவிரவாதத்திற்கு எதிரான போரை வலுப்படுத்த ஆப்கானிஸ்தானிலிருந்து கூடுதலாக 30,000 படை வீரர்களை அனுப்ப உத்தரவிடுகின்றார். சர்வதேச ராஜதந்திரத்தை வலுப்படுத்தியதற்காகவும் அணு ஆயுதங்கள் இல்லாத உலகுக்கான அவரது முயற்சிக்காகவும் அதிபர் பராக் ஒபாமா அக்டோபர் 2009 நோபல் சமாதான பரிசு அறிவிக்கப்பட்டு அதற்குரிய அந்த கௌரவத்தை நோபல் கமிட்டி வழங்குகின்றது. இது உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் சில விமர்சனங்களை விவாதங்களையும் ஏற்படுத்தினாலும் பராக் ஒபாமா மத்தியில் நோபல் அமைதி பரிசானது சர்வதேச ராஜதந்திரத்தை வலுப்படுத்தியதற்காகவும் அணு ஆயுதங்கள் இல்லாத உலகுக்கான அவரது முயற்சிக்காகவும் இந்த பரிசு அந்த வேளையில் பலருக்கு மிகப்பெரிய திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்ததென்றால் அது மிகையல்ல.

0: மணித்தியால செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: திருகோணமலை உப்புவெள்ளி பகுதியில் ஆபத்தான வாள்கள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் பிரதான பாதாள உலக குழு தலைவராக கருதப்படும் கெம்பா உட்பட மூன்று சந்தேக நபர்கள் விசேட காவல்துறை அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். டித்வா புயலால் ஏற்பட்ட சேதங்களை குறைப்பதற்கான முன் தயார்நிலை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தவறியமை மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக அறிவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் அக்டோபர் 30 தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹார்முஸ் நீரணி வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்துவதை உடனடியாக நிறுத்துமாறு கப்பல் உரிமையாளர்கள், மேலாளர்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு முகமைகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கனேடிய அஞ்சல் சேவை நிறுவனம் 2025 ஆண்டில் நிர்வாக ஊழியர் குழுவிற்கு இடர் அடிப்படையிலான கொடுப்பனவுகளாக 30.8 மில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது என அரசாங்க செயல்பாடுகள் மற்றும் மதிப்பீட்டுக்குழு தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து அமெரிக்க ராணுவத்தின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்ளப்படும் கப்பல் போக்குவரத்து திட்டத்தை பயன்படுத்துவதை கப்பல் நிறுவனங்கள் தவிர்த்து வருவதாக கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 7 வட்டாரங்கள் தெரிவித்ததாக ரோய்ட்டர்ஸ் செய்தி தெரிவித்துள்ளது.
0: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: நீங்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். மற்றொரு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் வருகின்ற வாரம் இணையும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நீங்கள் தொடர்ந்து 7 மணி முதல் 8 மணி வரை எங்களது நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். நேர் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் பாடல்களை விரும்பி கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164446222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நீங்கள் 8 மணி வரை உங்கள் பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661. நிகழ்ச்சியில் இந்த மனத்தியாரத்தின் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஓம் ஓ கமல் பேசுறேன்.
0: ஓ நலம் கமல், நீங்கள் எப்படி?
2: ஓ நல்ல சமமா இருக்கிறோம். மனதில் உறுதி வேண்டும் படத்திலிருந்து சங்க தமிழ் கவிய அந்த பாடல்
0: பாடலிக்கும். நன்றி. நிகழ்ச்சியில்
2: நன்றி.

0: அந்த பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து எஸ் கே எஸ் ஜே கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா ஆகியோரது குரல்களில் கமல் விருப்பத்தில் பாடல் ஒழித்து வைத்த நேரம் 7:15. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-6222.
1: Everything okay? No problem and dinam.
2: Bar kalamu closing da adikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: Last minute left. Closing day, the Pradesh Chellathuk thanks.
2: Chellam illa da, Selvam.
1: Chari, chari.
5: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவெண்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இப்பொழுது நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த வேளையிலே பல்வேறு விதமான உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் எல்லாம் நடைபெற்று முடிந்து இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு உலக நாடுகள் பல ரசிகர்கள் விளையாட்டு ரசிகர்கள் பலரும் தயாராக இருக்கின்ற வேளையிலே நாளை மறுதினம் வெள்ளி சனிக்கிழமை மூன்றாம் இடத்துக்கான போட்டி இடம்பெற இருக்கின்றது. 103வது போட்டியாக நாளை மறுதினம் மூன்றாம் இடத்திற்கான போட்டி இடம்பெற இருக்கின்றது. மொத்தமாக 104 போட்டிகள், 16 நகரங்கள், 16 மைதானங்கள், 48 அணிகள், 104 போட்டிகள், 3 நாடுகள் என்று சொல்லி இந்த போட்டி களை காட்டியிருந்தது. 3 நாடுகளில் நடைபெறுவது, 16 நகரங்களில் இடம்பெறுவது, அதேபோல் 48 அணிகள் பங்கு பெறுவது, 104 போட்டிகளில் 103வது போட்டி வருகின்ற சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் 2 அணிகளும் தமது 3வது இடத்துக்கான போட்டியில் களம் காணுகின்றன. ஏற்கனவே இந்த 2 நாடுகளும் பல முறை இந்த போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கின்றன. ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் யூரோ கிண்ண போட்டிகள் வேறு போட்டிகள் பலவற்றில் அவை களங்கன்றிருக்கின்றன. ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் 3 முறை 2 நாடுகளும் மோதியிருக்கின்றன. 2 தடவை இங்கிலாந்து வென்றிருக்கின்றது, 1 தடவை பிரான்ஸ் வென்றிருக்கின்றது. இந்த வகையில் இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இங்கிலாந்து கிண்ணம் வென்று 1966 ஆண்டு 2 அணிகளுக்கும் இடையில் குரூப் 1வது சுற்று ஆட்டத்தில் பிரான்ஸை 2-0 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து தோற்கடித்திருந்தது. அதேபோல் 1982 ஆண்டு நடைபெற்ற போட்டியில் 1வது சுற்றில் இங்கிலாந்து 3-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை தோற்கடித்திருந்தது. 2022 ஆண்டு நடைபெற்ற 2 அணிகளுக்கும் இடையிலான காலிறுதி ஆட்டத்தில் 1-2 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் இங்கிலாந்து அணியை தோற்கடித்திருந்தது. பிரான்ஸுக்கு 2 இங்கிலாந்து 1 என்ற வகை 2-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் இங்கிலாந்தை தோற்கடித்திருந்தது. அந்த தொடரில்தான் இப்பொழுது 2026 ஆண்டிலும் 3வது இடத்தை யார் பிடிக்கப் போகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மறுதினம் சனிக்கிழமை நிச்சயமாக இதற்கான விடை கிடைத்துவிடும். நேர்களும் பலரும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்க பார்க்க ஆர்வமாக இருப்பீர்கள். எங்களது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளுடன் நீங்கள் சனிக்கிழமை மாலை இணைந்திருந்தால் பல்வேறு தகவல்களுடன் சுவாரஸ்யமாக போட்டிகளை பார்த்து கேட்டு ரசிக்கலாம்.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், எஸ் பி சரண் பேசுறேன்.
0: எஸ் பி சரண் வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நீங்கள் எப்படி?
0: நலம் நன்றி.
1: உங்களுடைய அருந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாதும் தேடலும் தெளிவும் உலக உள்ளூர் அரசியலோட உதவன் தாட்டம் செய்ய
0: தோன்றது
1: ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப நேற்றுக்கு அட்லாண்டாவில் கோட்டை விட்டது, இன்றைக்கு இங்கிலாண்டுல ஏதோ ஒரு மாதிரி என்ன கிரிக்கெட் பண்றோம். சரி, அது நீங்க சொல்லுங்க. இப்ப வாலிபக்கம்ங்கிற வாலி என்ன சொல்றாரு சொன்னா, சொக்கனுக்கு பார்த்த சுந்தரியே, சொக்க பொண்ணில் பார்த்த பங்கிலியே, சொப்படத்தில் என்று முன்னுருவம் சுத்தி சுத்தி வந்த துன்புறுத்தம்.
0: பாட்டுக்கு நன்றி. அந்த பாடல் ஒலிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில்
1: நன்றி. வணக்கம்.

0: அந்த பாடல் காவல் கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி யானகி குரல்களில் எஸ்பி சரண் விருப்பத்தில் ஒழித்தோ. இந்த நேரம் 7:28. நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் நேரம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் வாசல், ராஜா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ஓ, நலம் ராஜா, நன்றி. நீங்கள் நலமா?
4: நானும் நலமா இருக்கணும். உங்களுக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம், அதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு நாளுக்கு
0: தெரியும் தெரியும்
4: கேட்டுக்கொண்டிருக்கோம். டக்குன்னு லைன் டக்குன்னு கிடைச்சது, அது சோதமா. மத்த போனக்கிழமைலாம் இந்த ஜானகி மரம் நிகழ்ச்சி நிறைய சொல்லிக் கொண்டிருந்தீங்க. அதோட பாட்டு எத்தனை பாட்டு தான் நாங்க இன்றைக்கு கேட்டாலும் இந்த வருஷம் முடிஞ்சாலும் கேட்க முடியாது பாட்டு
0: எல்லாம்.
4: ஒரு பாட்டு எனக்கு கொஞ்சம் விரக்தியா படிச்ச பாட்டு ஆறு, இவங்களோட ஆற படம் என்றால் பாக்கியராஜோட படம் கண்ண திறக்கணும் சாமி என்ற ஒரு பாட்டுக்கு கேட்கும் என்ன அந்த பாட்டை, கொஞ்சம் விரக்தியா இருக்கு சார்.
0: சரோஜா தேவி நினைவு தினம் போட்டிருப்பாங்க 2025. போய்
4: ஒரு நிமிஷம் மட்டும் வந்துட்டு போட்டு அதை பத்தி கதைக்கவே அப்படி நினைவு தினம்
0: போட்டிருக்கேன். போட்டிருப்பாங்க முதலாம் இரண்டாம் 2025.
4: போன வருஷம் தான் நீங்க சொன்ன சார், அப்படிதான் அதுக்கு அப்படின்னா நீங்களே சொல்லி காய்ச்சிருப்பீங்க. இதை பத்தி
0: என்ன
4: சந்தோஷம் வாசம் காய்ச்சது உங்களோட
0: சார். நன்றி ராஜா, நிகழ்ச்சியில் இருந்த வண்ணமைக்கு
4: நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம் வாங்கோ.
5: மலை வணக்கம். ரமேஷ்.
0: ரமேஷ் வணக்கம் வாங்கோ.
5: நன்றி நன்றி. எப்படி இருங்க?
0: நலம் ரமேஷ், நீங்கள் எப்படி?
5: நலம் நலம். உங்க நிகழ்ச்சி இடையிலே தான் கேட்க முடிஞ்சது, ஆனா என்ன சூப்பரா இருந்தது. லெவல் மாறிக்கிட்டே இருக்கு, சீக்கிரமே மாறிடும் பொழுது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் அதுக்கு. பாடல் வந்து ஆண் பாவம் படத்துல இருந்து காதல் கசக்குதையாங்கிற பாடம்.
0: காதல் கசக்குதா ரமேஷுக்கு?
5: அது வச்சுங்களா, அமிர்தமும் நஞ்சு தானே.
0: அவர் கண்ணை திறக்கணும் என்று போற, நீங்கள் கசக்குதன்றீ.
5: அவருக்கு அவருக்கு அளவோட இருந்திருக்கும். அதுக்கு மேல வந்து சத்தம் வேற.
0: சரி நன்றி ரமேஷ்,
5: நன்றி உனக்கு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் வாங்கோ.
6: நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் தேவகுமார், நீங்கள் எப்படி?
6: நலமா இருக்கலாம். இந்த காலம்ல இந்த கலையாட்டுக்கு வந்து எங்களுக்கு அரந்தம் அறிக்காமல் தெரிந்து தெரியாமல் அதோட உலக விளையாட்டு கடந்த நிலவரங்கள் எல்லாத்தையும் எடுத்து தர்றதுக்கு நன்றி உங்களுக்கு. எனக்கு இன்றைக்கு கரசக்காட்டு பூவை படத்திலிருந்து இளையராஜா அவர்கள் பாடின பாடல் உண்டு, வானம் பார்த்த பூமி. அந்த பாடலுக்கு
0: அந்த பாடலொலிக்கு நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் இருந்து
6: நன்றி அண்ணா, நன்றி வாய்ப்பு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
7: வணக்கம் நம்பி இருக்கிறேன்.
0: நம்பி வணக்கம் வாங்க, எப்படி இருக்கிறீர்கள்?
7: நான் கடுப்பாயிட்டேன் அன்னைக்கு
8: இங்கிலாந்து ஒன் நத்திங் எதுவும் கேட்கல. ஆனா வில்லவன மண்டியில் ஆஜிநாயகம் வில்லவன மண்டியில் ரெண்டு பேரும் தொகை தான் வேணும். அதுல எனக்கு ஒரு இது வந்துட்டுது, என்னடா இவ்வளவு நேரமாகியும் அவங்க எப்படி இருக்கிறாங்களேன்னு தூங்குறாங்களேன்னு.
0: இல்ல அர்ஜென்டினா அதுல ஒரு பெரிய யுக்தி ஒன்றை கையாண்டது என்னென்னா, கடைசி நேரம் தான் மூன்று முக்கியமான நல்ல பிளேயர்ஸை ரிசர்வ்ல வச்சிருந்து கடைசி நேரம் தான் களத்துல இறக்கினேன். பாத்தீங்களே
8: இங்கிலாந்துக்குதான் கூடுதலான பெருமதி இருந்தது. என்னவோ எனக்கு தெரியாது,
0: அது இங்கிலாந்து விட்டு அப்பல இங்கிலாந்து போய் கடைசி கோல் அடிச்சு போட்டு பின்னால போய் எல்லாரும் பேரியர்ல நின்றுட்டு நம் அர்ஜென்டினாவை கோல் அடிக்க விடாம தடுக்கிறதுக்கு அது பிளேயச்சு போச்சு. அதே முன்னுக்கு இன்னொரு கோலை போடணும்ன்ற முனைப்பு காட்டியில
8: போகல நின்ற சரியான ஒரு
0: ஓ சரியா சொன்னீங்க.
8: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
9: வணக்கம்,
0: எப்படி ஈசன்? என்னடா ஈசன், நான் மறந்தே போனேன் ஈசன் எங்க போயிட்டார். ரெண்டு நலம் நலம். நன்றி. நீங்கள் எப்படி?
9: என்ன
0: பாடுங்க?
9: எனக்கு வந்து 18 வயது படத்துல இருந்து உன்னை ஒன்று நான் கேட்க அந்த பாட்டு.
0: என்ன கேட்க போறீங்களா? வீட்டுல நிக்கிறீங்க என்ன ஈசன்? வேலையெல்லாம் முடிஞ்சு போய் வீட்டுல நிக்கிறீங்க?
9: சொன்னீங்களோ.
0: நன்றி நன்றி ஈசன், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
9: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நேரம் 7:34 நிமிடம். நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம் 8 வரை. இப்பொழுது ராஜா ஒரு பாடல் விரும்பி கேட்டார், கண்ண துறக்கணும் சாமி முந்தானை முடிச்ச திரைப்படத்திலிருந்து.
10: எனக்கு இப்படித்தான் தெரியும், இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
11: சரி சரி பாடி தொலை.

முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் ஜானகி ஆகியோரது குரல்களில் ராஜா விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 7:40. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ். தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள்.

நேர்களை, அர்ஜென்டினா பல தடவைகள் இதுவரை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கின்றது. 1930 முதல் போட்டியிலேயே உருகுவே மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையில் தான் இறுதிப் போட்டி நடைபெற்றது. அதில் உருகுவே 4-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை தோற்கடித்து முதலாவது ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் கிண்ணத்தை தனதாக்கிக் கொண்டது. அதேபோல் 1978 அர்ஜென்டினா மற்றும் நெதர்லாந்து ஆகிய அணிகளுக்கு இடையில் அர்ஜென்டினாவில் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்றன. இறுதிப் போட்டி அந்த நேரம் அர்ஜென்டினாவில் ஒரு ராணுவ ஆட்சி நடைபெற்ற காலம். ராணுவ ஆட்சி காலத்தில் அர்ஜென்டினா எப்படியாவது வெல்ல வேண்டும், உலகத்துக்கு ஒரு பெருமையாக இருக்க வேண்டும் என்ற பல நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு வியூகங்கள் அமைக்கப்பட்டதாக பேசப்படுவதுண்டு. அந்த வியூகங்களின் அடிப்படையில் நெதர்லாண்ட்ஸ் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றதாக சொல்லப்படும். அதேபோல் 1986 அர்ஜென்டினா மேற்கு ஜெர்மனியை எதிர்த்து ஆடியது. மெக்சிகோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் மேற்கு ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கிடையில் நடைபெற்ற போட்டியில்

முதல் தடவையாக இரண்டாவது தடவையாக அர்ஜென்டினா தனது உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. அதேவேளை 1990 மேற்கு ஜெர்மனி மற்றும் அர்ஜென்டினாவுக்கு இடையில் இரண்டாவது தடவையாகவும் இரண்டு அணிகளும் பங்கு கொண்டன. பாருங்கள், முதல் தடவை 86 அர்ஜென்டினா மேற்கு ஜெர்மனியை எதிர்த்து விளையாடி அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. அதேபோல் இரண்டாவது தடவை 90 ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் மீண்டும் மேற்கு ஜெர்மனி அர்ஜென்டினா ஆகிய அணிகள் இறுதிப் போட்டியில் சந்தித்தன. ஆனால் இந்த தடவை மேற்கு ஜெர்மனி வைத்து செய்ததென்று சொல்வார்கள், அப்படி வைத்து செய்தார்கள், பழிக்கு பழி தீர்த்தார்கள். 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை தோற்கடித்து மேற்கு ஜெர்மனி கிண்ணத்தை தனதாக்கிக் கொண்டது. அதேபோல் அர்ஜென்டினா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் 2014 இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற போது அந்த இறுதிப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி அர்ஜென்டினாவிடம் கிண்ணத்தை தட்டி சென்றது. மூன்று தடவைகள் ஜெர்மனியும் அர்ஜென்டினாவும் இறுதிப் போட்டிகளில் சந்தித்திருக்கின்றன. 1 அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருக்கின்றது. 2 ஜெர்மனி வெற்றி பெற்றிருக்கின்றது. அதேபோல் 2022 அர்ஜென்டினா பிரான்ஸை எதிர்த்து இரண்டாவது இறுதிப் போட்டியில் மோதியது. கட்டாரில் நடைபெற்ற போட்டியில் 3-3 என்ற கோல் கணக்கில் போட்டி வெற்றி தோல்வி என்று முடிவடைந்தாலும் பெனால்டி கிக் அடிப்படையில் 4-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா கிண்ணத்தை சுவீகரித்தது. இப்பொழுது மற்றொரு தடவை அர்ஜென்டினா இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கின்றது. 7 தடவை இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா ஆடுவதற்கான தகுதியை பெற்றிருக்கின்றது. இவ்வாறு 7 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா விளையாட இருக்கின்றது 7 விளையாட இருக்கின்றது. அப்படி விளையாடிய போதும் அர்ஜென்டினா இதுவரை 7 இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றி 3 கிண்ணத்தை சுவீகரித்தது. 1978, 1986, 2022. இப்போது 2026 ஸ்பெயினுடன் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா களம் காணுகின்றது.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களது விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் எங்களது நேர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டிருந்தார்கள். அவர்களது விருப்ப பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும்.

0: அது ஆண்பாவன் திரைப்படத்திலிருந்து ரமேஷ் விருப்பத்தில் இசைஞானி இளையராஜாவின் குரலில் பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் 7:50 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HDN தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

நேர்களை, மேற்குகொண்ட வடமேற்கொண்ட அரியோ பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயினால் மிக பெருமளவில் விலங்குகள் பறவைகள் என்பன பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பூர்வீக குடிகளும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. அங்கு வாழுகின்ற பூர்வீக குடிகள் தப்பிச் செல்வதற்கான பல்வேறு முனைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. இது தேவகுமார் விருப்பம்.

நேர்களை ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இடம்பெற்ற 102வது போட்டி இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற போதே நாங்கள் ஒரு விடயத்தை பல தடவைகள் பேசியிருந்தோம். இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாவுக்கும் மிக நீண்ட காலமாக ஃபோக்லண்ட் தீவு தொடர்பான மிகப்பெரிய சர்ச்சை நிலவிய வண்ணம் இருக்கின்றது. 1982 இங்கிலாந்துக்கும் ஃபோக்லண்ட் தீவு தொடர்பில் இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில் மிகப்பெரிய யுத்தம் ஒன்று இடம்பெற்றது என்றும், இதில் அமெரிக்கா தலையிட்டு அர்ஜென்டினாவுக்கு சார்பான முடிவு எடுப்பதற்கும் அர்ஜென்டினா அதில் தோற்பதற்கும் இங்கிலாந்து வெல்வதற்கும் காரணமாக அமைந்திருந்தது என்பதையும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். அந்த போக்லாந்து தீவுகள் தொடர்பான சர்ச்சை இன்னும் நீடித்து வருகின்றது என்பதற்கு நடைபெற்று முடிந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் அரையிறுதிப் போட்டியின் நடைபெற்ற ஒரு சம்பவம் இப்பொழுது அந்த சம்பவத்தை போக்லாந்து யுத்தத்தை மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கின்றது. சம்பவம் என்னவென்றால், ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்த பின்னர் ஃபோக்லண்ட் தீவு யாருக்கு சொந்தம் என்பது குறித்து இங்கிலாந்து அர்ஜென்டினாவுக்கு இடையிலான அந்த சர்ச்சை எல்லைப் பிரச்சினை தொடர்பான அந்த விடயத்தை ரசிகர்கள் மனதிலே வைத்து கொண்டு, இங்கிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை அரையிறுதி வெற்றியின் போது அர்ஜென்டினா வீரர்கள் ஃபோக்லண்ட் தீவுகள் அர்ஜென்டினாவுக்கு சொந்தமானவை என்று எழுதப்பட்ட பதாதையை ஏந்தி கொண்டாடியதாக சொல்லப்படுகின்றது. இந்த செயலுக்காக அவர்களுக்கு தண்டனை வழங்குவது குறித்து ஃபீஃபா அமைப்பு தற்போது போட்டி அறிக்கைகளை ஆய்வு செய்து வருகிறது. அட்லாண்டிக் பெருங்கடலின் தென்மேற்கு பகுதியில் உள்ள பிரிட்டிஷ் வெளிநாட்டு பகுதியான ஃபோக்லண்ட் தீவுகள் இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா இடையிலான உரிமை கோரப்படும் ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாகும். இந்த பரபரப்பான போட்டியில் அர்ஜென்டினா 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்த ஃபீஃபா தொடர்பாக ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் எப்போதும் போலவே ஃபீஃபா சுதந்திர ஒழுங்குமுறை கமிட்டி ஃபீஃபா ஒழுங்குமுறை விதிகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடிவு செய்வதற்கு முன் தற்போதைய போட்டி அறிக்கைகளை மதிப்பாய்வு செய்து வருகிறது என்று சொல்லப்படுகின்றது. 2014 ஸ்லோவேனியாவுக்கு எதிரான நட்பு ஆட்டத்துக்கு முன்னதாக இதே வாசகம் அடங்கிய பதாதையை ஏந்தியதற்காக அர்ஜென்டினா கால்பந்து சங்கத்திற்கு ஃபீஃபா 20,000 ஸ்ரேலிங் பவுன் அபராதம் விதித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இதே விடயத்தை மீண்டும் இந்த அரையிறுதி ஆட்டத்தின் போது அர்ஜென்டினா பயன்படுத்தி இருப்பது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளின் முடிவில் அர்ஜென்டினாவுக்கு எதிராக அபராதம் அல்லது தண்டனைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா அல்லது ஃபீஃபா இதை கண்டுகொள்ளாமல் விடுமா என்பதை, கண்டுகொள்ளாமல் விடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு, அர்ஜென்டினா அணிக்கு அபராதம் விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளனவா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: வவுனியா மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் நகரை சூழவுள்ள பகுதிகளில் நோய் பரவல் மிக வேகமாக தீவிரமடைந்து வருவதாக சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். நித்வா புயலால் ஏற்பட்ட சேதங்களை குறைப்பதற்கான முன் தயார் நிலை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தவறியமை மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக அறிவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் அக்டோபர் 30 தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரோவின் முக்கிய திட்டங்களில் இருந்து சமீப காலமாக அதிகரித்து வரும் ராஜினாமாக்களை கட்டுப்படுத்தும் வகையில் விஞ்ஞானிகளின் விருப்பு ஓய்வு மற்றும் விலைகள் தொடர்பில் விதிகளை விண்வெளித்துறை கடுமையாக்கியுள்ளது. கனேடிய அஞ்சல் சேவை நிறுவனம் 2025 ஆண்டில் நிர்வாக ஊழியர் குழுவிற்கு இடர் அடிப்படையிலான